உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இசை ராகம் நிகழ்ச்சி இன்றுதான் முதன்முறையாக ஒளிபரப்பாகிறது. சபரி இணையதள வானொலியில் உறவுகள் பாடல்களை பதிவிட்டு உங்கள் விருப்பமாக கேட்டு ரசிக்கலாம். இந்த இசை ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் இப்போது 9:03:19. நிகழ்ச்சியில் இன்று முதல் நேராக யார் பாடலை கேட்டிருக்காங்க என்று பார்க்கலாம். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ தான் பாடல் கேட்டிருக்கார். முதல் பாடலாக இசை ராகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் முகவரி என்ற படத்திலிருந்து ஏ நிலவே நிலவே இந்த பாடல் வரியில் லட்சுமி சீனிவாசன், தர்சன், சுதிக்ஷா குட்டி இவர்கள் விருப்பத்தில் முதல் பாடலாக இன்றைய நிகழ்ச்சியில் வருகிறது. இணைந்திருங்கள் எப்போதும் சபரி இணையதள வானொலியோடு. இதோ அந்த முதல் பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒலித்த அந்த அழகான பாடல் இசை ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலித்து சென்றது. நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ விருப்பத்தில் தான் அந்த அருமையான பாடல். முகவரி என்ற படத்திலிருந்து சிறப்பான பாடலை முதல் பாடலாக கேட்டு ரசித்தோம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாங்கல் ஐயா வணக்கம், இனிய காலை வணக்கம். ஏன்னா உங்கள் பாடல் வந்து நான் இணைந்த பிறகு பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொன்னீர்கள், அதனால் தேன்மொழி சகோதரி பாடலை பார்வையிட செய்தேன். நீங்கள் உடனே இணைந்து விட்டீர்கள், மிக்க மகிழ்ச்சி. அடுத்த பதிவு அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் வந்து சபரி இணையதள வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு அது பூக்கள் விடம் தூது அல்ல பூக்கள் விடம் தூது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றி. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஏ நிலவே நிலவே பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா அப்படி வந்துவிட்டது ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமைனாக்கா வாய்ஸில் கொடுக்கும்போது பதிவு மாறி வருதோ, மிக்க நன்றிகள். அனுமந்தபுரம் சங்கரையா சிரிச்சிருக்காரு சபரி வானொலி இயக்குனர். அருமையான பாடல் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரண்டாவது பாடலாக இசை ராகம் எனக்கும் ஒரு பாடல் பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்த பிறகு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இணைந்து விட்டீர்கள். உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. படம் தவப்புதல்வன் என்ற படத்திலிருந்து இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடலை கேட்டிருக்காரு மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து. இதோ உங்கள் விருப்ப பாடல் இரண்டாவது பாடலாக வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:10:26 அந்த அழகான பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள், அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: அந்த காலத்தில் அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா, வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு,

0: என் கண்ணுல இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுற.
1: நீ என் மூக்கு இல்ல, உனக்கு சர்க்கரையே கிடையாது, சும்மா சாப்பிடு.
0: தினமும் இப்படி காபி சாப்பிடுறது வசந்தி தர்ற மருந்தை விட கசப்பா இருக்கடா.
2: ஒலித்த பாடல் தவல் தவ புதல்வன் என்ற படத்திலிருந்து. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், உண்மைதான் ஐயா. இசை கேட்டால் பூமி கூட அசைந்தாடும் என்பது உண்மைதான். அழகான பாடல். பாடல் ஒலித்த நேரம் 9:16. மிக சிறப்பான பாடலை பதிவிட்ட மோகனரங்கன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சந்தோஷபுரத்தில் இருந்தால் கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா. சபரி வானொலி இயக்குனர் அவர்கள் மோகனரங்கன் ஐயா அவர்களும் அப்படின்னு கைத்தட்டிருக்காரு. ஓகேன்னு சொல்லியிருக்கார். பாடலை கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு மோகனரங்கன் ஐயா. பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா வந்து குழந்தை ஆடினால் எப்படி ஆடினாலும் அழகாகத்தான் தெரியும், ஆனால் நீங்கள் ஆடினால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. அருமையான பாடலும் சொல்லியிருக்கீங்க, மனதை தொட்டு கீதங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் ஒரு பதிவு, இன்னொரு பதிவு. நிச்சயமாக இசை கேட்டால் பல நோய்கள் குணமாகும். நம்மில் பலர் பாடலை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியில் இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருந்தாலே நோய் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான் ஐயா. மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் யாராலையும் பெற்றுத்தர முடியாத ஒன்று. அதை நாம் தவறவிட்டால் கண்டிப்பாக நோய்கள் தொடர்ந்து வரும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக. அடுத்து ஜெகதீசன் ஐயா இணைஞ்சிருக்காரு. வாங்கலையா, எப்படி இருக்கீங்க? இசை ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடல்களை கொடுத்து மகிழ்வித்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து பாடல்களை எல்லாம் இளம் தென்றல் காற்றாய் இசை மழையாய் தேன் சுவையாய் தித்திக்கும் திகட்டாத தேன் அமுதாய் இதயத்தை திருடும் இதமான இசையாய் நிகழ்ச்சியை அழகுபடுத்தி உறவுகளின் பாடல்களை எல்லாம் நந்தவனத்து பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் பிரியா வீரமணி ஐயா இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நிகழ்ச்சி வல்லட்டும் நன்றிகள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் நன்றிகள் ஐயா, அருமையான பதிவு. ஏன்னா இந்த பதிவுகளை கொஞ்சம் மாற்றி பதிவு போட்டீங்களான்னு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் ஒரு சில பதிவுகளை மாற்றும்போது அழகாக தெரியும் நிகழ்ச்சி கேட்டார்போல். உங்களுடைய கற்பனையில் கொஞ்சம் மாற்றி பதிவிடுங்கள், சூப்பராக இருக்கும். மிக்க நன்றிகள். தேன்மையின் சகோதரி இசை ராகம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். பாடல் சிறப்பு பாடலை தேர்வு செய்த நல்ல உள்ளத்திற்கு நன்றிகள். அந்த நல்ல உள்ளம் மோகனரங்கன் ஐயா சகோதரி. பதிவிட்ட அனைத்து

அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இசைராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். இசைராகம் நிகழ்ச்சிக்கு இதயத்தை திருடாதே என்ற படத்தில் இருந்து விடிய விடிய நடனம் சந்தோஷம். இந்த பாடல் வரையில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:19 அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது. இது கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல் இதோ.

இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா யமனிடம்? நம் கைகளின் ஆலய ராஜ்யம், நம் கண்களின் ஆலய காவியம், நாம் இட்டது இங்கொரு சட்டமாக கூடும். ரம்பம் பம்பம் விடிய விடிய நடனம், சந்தோஷம் விழியில் வழியும் தருணம், ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே புதுயுகம். பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம். பயம் என்னடா?

தக தக திமி தக ஜனு விடிய விடிய நடனம் சந்தோஷம் விழியில் வழியும் தருணம் ஒன்றான இளைய கரங்கள் எழுதும் மண் மேலே பொதுயுகம் பிறந்து பிறந்து எதுவும் நாளாக வளர்ந்து வளர்ந்து மடியும் மீண்டும் தான் புதிய புதிய ஜனனம் பயம் என்னடா யமனிடம் நம் கைகளின் ஆலய ராஜ்யம் நம் கண்களின் ஆலய காவியம்.

இசை ராகம் நிகழ்ச்சியில் ஒலித்த அந்த அழகான பாடல் இதயத்தை திருடாதே என்ற திரைப்படத்திலிருந்து விடிய விடிய நடனம் இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள். அனந்தபுரம் சங்கரையா ஒரு பதிவு, எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் அற்புதமான ஒரு கலக்கலான பாடல், அருமை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், ஐயா மோகனரங்கன் ஐயா அவர்களே, நேற்று எங்களுக்கெல்லாம் புரட்டாசி சனிக்கிழமை உங்களுக்கு சிவராத்திரி போல அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, நன்றி. மற்றும் ஒரு பதிவு, சிறப்பான பாடல் சூப்பர் சாங்குன்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். ருக்மணி அம்மா பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் படம் படித்தால் மட்டும் போதுமா பாடல், ஓஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள், எங்கே ஓடுறதுன்னு தெரியல, பாடலை கேட்டால் தான் தெரியும். விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சகோதரி, கேட்டு ரசிங்கள்.

இசை ராகம் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான தத்துவ பாடல். இந்த பாடல் வரிகளை பற்றி பாடலை கேட்கும்போது நீங்களே யோசித்திருந்தால் கண்டிப்பாக புரிந்திருக்கும். அதற்கு விளக்கம் கொடுக்க நான் தேவையில்லை, ஏன்னா ஒவ்வொரு வரியும் முத்து முத்தான வரிகள். படித்தால் மட்டும் போதுமா? இந்த படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட உள்ளம் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல். தேன்மொழி சகோதரி பதிவு கொடுத்துருக்காங்க, அருமையான பாடல். நான் விரும்பிய பாடலை வழங்கிய ஆர்ஜே படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அருமையான பாடல் சகோதரி, சூப்பர். ஏன்னா ஒவ்வொரு வரியும் வந்து ஒரு மனிதனை எப்படி வாழ்க்கையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதை அழகாக எழுதியிருக்கிறார். அருமையான பாடல், மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒரு ஓடை நதியாகிறது என்ற திரைப்படத்திலிருந்து தென்றல் என்னை முத்தமிட்டது என்ற பாடலை ஒளிபரப்பவும் சொல்லியிருக்காரு. பாடல் பதிவிடும்போது கீழே வந்து உங்களுடைய ஊர் பெயரையும் உங்கள் பெயரையும் பதிவிட்டால் நன்றாக இருக்கும். ஏன்னா நான் ஃபார்வர்ட் பண்ணும்போது அங்கே வருவதில்லை. அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:29:38 வருகிறது. ஒரு ஓடை நதியாகிறது, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் ஒரு ஓடை நதியாகிறது. இந்த படத்திலிருந்து அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த அழகான பாடல் தென்றல் என்னை முத்தமிட்டது இந்த பாடல் வரியில் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர், எல்லாம் பணத்தை நோக்கிதான், உண்மைதான ஐயா? பணம் எல்லா நேரத்திலையும் அது சரியாக வராது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான், ஆனால் பணம் இருந்தால் மட்டும் போதாது, அது ஒரு சில நேரத்தில் செல்லாது ஐயா அந்த பணம். ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது ஒரு முறை சென்னையில் வெள்ளம், அதாவது தண்ணி நீர் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சூழ்ந்துருக்கிறது. அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவர் அந்த தண்ணிக்குள்ளே நின்றுருக்காரு. எல்லாம் வீடு காரு எல்லாம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல அவர் 3 நாளாக வந்து உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, குடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் பணம் வந்து கட்டுக்கட்டாக கையில் வச்சுருக்காரு. இந்த பணத்தை யாராச்சும் வாங்கிட்டு எனக்கு ஒரே ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் கொடுன்னு கேட்குறாரு. அந்த தண்ணி கலங்கள் தண்ணியில் நின்றுட்டு கேட்குறாரு. ஆனால் அந்த 10 ரூபா பாட்டில் தண்ணி கிடைக்குமா அவருக்கு? பணம் இருக்குது, ஆனால் நிறைய இருக்குது கையில் வச்சுருக்காரு, கட்டுக்கட்டாக வச்சுருக்காரு. அந்த பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் அந்த 10 ரூபா பாட்டில் தண்ணி, 1 பாட்டில் தண்ணி அவருக்கு கிடைக்கவில்லை. அப்போ பணம் எங்கே நோக்கி செல்கிறது என்பது தான் என்னுடைய கேள்வி. பணம் எல்லா இடத்திற்கும் பொருந்தாது, பணம் அவசியம்தான், இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அது செல்லாத பணமாக ஆகிவிடுகிறது என்பது என்னுடைய கருத்து. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி அவர்கள், சபரி வானொலி இயக்குனர் அவர்கள் பதிவுக்கு, சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எல்லோரும் அதை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறோம், எங்கே இருக்கிறது என்றுதான் தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். பணம் வந்து அவசியம்தான் வாழ்க்கைக்கு. பணம் இல்லை என்றால் எந்த பொருளையும் வாங்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் பணம் நிறைய இருந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது. அது நேரத்தின் ஒரு சில நேரத்தில் வந்து பணம் தேவைப்படும், ஒரு சில நேரத்தில் அந்த பணமே செல்லாத காசாக ஆகிவிடும் என்பது என்னுடைய கருத்து. அனுமந்தபுரம் சங்கரையா நேயர்கள் ஒவ்வொருவரின் பாடலும் வரும்பொழுது அவருடைய பதிவை ட்ராக் செய்து பதிவிட்டால் அவர்களுடைய வாட்ஸ்அப் பெயர் வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா. அது அப்படி இல்லை. படம் ஒரு ஓடை நதியாகிறது, பாடல் தென்றல் என்னை முத்தமிட்டது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், அனுமந்தபுரம் சங்கர், இப்படி பதிவு போட்டிங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணால் அது கரெக்டாக வந்துடும் ஐயா. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்கள் பெயர் வந்து நான் பதிவு, அதாவது உங்கள் நம்பர் வந்து பதிவு பண்ணதுனால அது எனக்கு அங்கே மட்டும்தான் காமிக்குது. ஃபார்வர்ட் பண்ணும்போது இங்கே வரலன்றதுக்காக சொன்னேன். உங்கள் விருப்பம் கண்டிப்பாக. நிகழ்ச்சியில் அன்பு பிரியமா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சி பதிவு கொடுத்துருக்காரு. அன்பான இனிய காலை வணக்கம், இசை ராகம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கவிமணி ஆர்ஜே வீரமணின்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர், தென்றல் என்னை முத்தமிட்டது, ஆனால் அது எங்கு என்று காட்சி வரை சொல்லவே இல்லை. கடைசி வரை, ஓ சாரி, அது எங்கு என்று கடைசி வரை சொல்லவே இல்லை. பாடல் இனிமை அருமை சூப்பர் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு. மனதை தொட்ட பாடலும் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, இந்த பாடலை அதிக நாள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். படம் பணம் என் எஸ் கிருஷ்ணன் பாடிய பாடல், எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன். இந்த பாடலை சபரி சொன்னங்களுக்காக, சகோதரி நான் இருக்கிற பாடலை கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதனால் நேற்று நிகழ்ச்சியில் வந்து நான் இசை ராகம் நிகழ்ச்சி 8 மணிக்கு போஸ்ட்டு போட்டு 9 மணிக்கு ஒளிபரப்பு செய்வேன் என்று வாக்குறுதி அளித்து விட்டேன். அதனால் நேரத்தோடு கரெக்டாக என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். முடிந்தால் இந்த பாடலை ஒளிபரப்புகிறேன் சகோதரி, மன்னிக்கவும். சபரி வானொலி இயக்குனர் தேன்மொழி சகோதரிக்கு பாடல் பாடலை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேன்மொழி சகோதரி சபரி வானொலி இயக்குனருக்கு இந்த பாடலை கேட்டால் பணம் எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பணத்தோட கொடுத்துருக்காரு. ரகுபதி ஐயா, வாங்க ஐயா, ஏன் பாட பதிவிடவில்லை நீங்கள்? நீங்கள் ஏற்கனவே 8 மணிக்கு போஸ்ட் போடும்போதே பார்த்துட்ருக்கீங்க. 9 நேர் பார்த்துருக்காங்க, ஆனால் 3 பேர் பாடல் பதிவிட்டிருக்காங்க. பாடல் வேண்டுமென்றால் பதிவிடுங்கள் ரகுபதி ஐயா. பணத்தை கொடுத்துருக்கீங்க, 500 ரூபா நோட்டு இருக்குது, 100 ரூபா நோட்டு இருக்குது, எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் பூக்கள் விடம் தூது, கதிரவனை பார்த்து காலை விடம் தூது. இந்த பாடல் வரிகளில் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் சூப்பரான பாடலை கேட்டிருக்கார். பாடல் ஒலிக்கும் நேரம் 9:38 அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது.
யாரு கதிரவனை பார்த்து யாருவிடம் தூது சொல்கிறது என்பது பாடலை கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறதையா, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் இசைராகம் நிகழ்ச்சிக்கு ஏற்றாற்போல் அழகான பாடல் ஒலித்து சென்றது. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் விருப்பத்தில் பூக்கள் விடும் தூது என்ற படத்திலிருந்து கதிரவனை பார்த்து பூக்கள் விடும் தூது என்ற பாடல் வரியில் கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். தேன்மொழி சகோதரி, இவரிடம் பணம் நிறைய இருக்கிறது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரகுபதி ஐயா பதிவிற்கு. மகேஷ் மாட்டன் நாகர்கோயிலிருந்து இணைஞ்சிருக்கார். வாங்க ஐயா, பேங்க்கில் கேஷியர் போல பணத்தை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். மிக்க நன்றிகள் தேன்மொழி சகோதரி. என்னது, கத்தி போச்சு வால் வந்து விட்டதா? கத்தி போச்சு வால் வந்து விட்டதுன்னு போட்டிருக்கீங்க, அது எனக்கு சரியாக புரியல. மகேஷ் மாட் அவர்கள் பதிவிற்கு நன்றிகள். ரகுபதி ஐயா, ரகுபதி ஐயா வந்து தேன்மொழி சகோதரி, இந்த பணம் எங்கெல்லாம் பதுங்குகிறது என்று என்எஸ் கிருஷ்ணன் பாடல் அழகாக சொல்லியிருப்பார். அதைத்தான் கேட்டேன், இனி எங்கள் இயக்குனர் ஐயாவிடம் கேட்க வேண்டும் பாடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகோதரி, எனக்கு ஒரு அவசரமான வேலை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், மற்றபடியாக வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நான் வந்து நேர்களுக்காக பாடல் வழங்க கண்டிப்பாக யாரும் எனக்கு இவர் பாடல் அவர் பாடல் தரவே கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. கண்டிப்பாக அனைவரது பாடலையும் ஒளிபரப்ப வேண்டும் என்பது தான். நிச்சயமாக என்னுடைய நிகழ்ச்சியில் நான் பாடல் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் போதே பாடல் பதிவிட்டாலும் நான் உடனடியாக பாடல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே வந்து மூன்று பாடல் இரண்டு பாடல் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துருக்கிறேன். அதை ஏன் மனதில் வைப்பது இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. இயக்குனர் ஐயாவிடம் நான் கேட்க வேண்டும் பாடலை அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது சகோதரி. நானும் வந்து கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடலை வழங்க வேண்டும் என்பது தான் இன்று எனக்கு ஒரு அவசரமான வேலை. 8:30 வர சொல்லியிருந்தாங்க, நிகழ்ச்சி சொல்லிவிட்டோம் என்ற காரணத்தினால் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கொடுத்து விட்டு செல்லலாம் என்பது தான் என்னுடைய எண்ணம். அதனால் மன்னிக்க வேண்டும். நிச்சயமாக அடுத்த நாள் கேட்கலாம், ஏன்னா எனக்கு ஒரு அவசரமான வேலை, அதனால் சீக்கிரமாக கிளம்ப வேண்டும். தேன்மொழி சகோதரி பதிவு. கதிரவனை பார்த்து காலை விடும் தூது, வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது. அருமையான பாடல், இனிமையான பாடல் தேர்வு செய்த நமது இயக்குனர் ஐயா அவர்களுக்கு நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். மனதை தொட்ட பாடல், இனிமையான இசைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் காட்சி படம், மிக்க நன்றிகள். அனைவருக்கும் பதிவிட்ட அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு முடிச்சூர் பாலு அவர்கள் வந்து பதிவு கொடுத்துருக்காரு. இனிய காலை வணக்கம் அண்ணான்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் தம்பி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் என்றால் மோத்தக்கல் வேலூர் மாவட்டம் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில்தான் அடுத்த பாடல். அன்பான இனிய காலை வணக்கம், படம் அழைத்தால் வருவேன். பாடல் மன்மதனின் வீணையில். அழைத்தால் மன்மதன் வீணையில். ஆஹா, கவிஞர் எப்படி எழுதியிருப்பாருன்னு தெரியல, அந்த பாடல் வரிகளை கேட்டால்தான் தெரியும். ஒலிக்கும் பாடல் அன்பு பிரேமா, மோத்தக்கல் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. அழைத்தால் வீணையில் வருகிறதா இல்லையா என்று பாடலின் மூலமாக கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு. இசை ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. பாடல் ஒலிக்க நேரம் 9:47 அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் அழைத்தால் வருவேன் மன்மதன் வீணையிலே அப்படின்ற ஒரு அழகான பாடல். நானும் இன்று தான் முதன்முறையாக கேட்கிறேன் இந்த பாடலை. வாணி ஜெயராம் ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடிய பாடல். மிக்க மகிழ்ச்சி, அன்பு, விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். அன்பு பிரேமா மோத்தக்கல் வேலூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள். அருமையான பாடல், இன்று தான் முதன்முறையாக கேட்கிறேன். சிறப்பு. நிகழ்ச்சியில் வளர்மதி சகோதரி இணைஞ்சிருக்காங்க. இனிய காலை வணக்கம் பிரியா வீரமணி சகோதரரே, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி சகோதரி. முடிச்சூர் பாலு அவர்கள், மன்மதனின் வீணையிலே மயக்கம் எனும் ராகம் ஒன்று இதுவரை கேட்டிராத பாடல். அன்பு அண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். இனிய காலை வணக்கம் முடிச்சூர் பாலு. படம் மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும். இந்த படத்திலிருந்து பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்சமானே இந்த பாடல் வரியில் கேட்டிருக்காரு. அருமையான பாடல், எனக்கும் பிடித்த பாடல். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இது இசைராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. பாடல் ஒலிக்கும் நேரம் 9:53:46 வினாடிகளில் பொட்டு வச்ச பூவே புள்ளி வச்ச மானைய வருகிறது. கேட்டு ரசிப்போம்.

ஒழித்த பாடல் மூன்றையத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற பாடல் முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒழித்து சென்றது. எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றிகள் அண்ணா சொல்லி.

இருக்காரு. மிக்க நன்றிகள். அருமையான பாடல். தேன்மொழி சகோதரி பதிவு பண்ணியாச்சு முன்னாடியே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சகோதரி. நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன், லைனாக நிறைய பதிவுகள்லாம் வரும், அதனால் டெலிட் பண்ணிவிடுவேன். அதனால தான் கேட்டேன், அதுக்கு விளக்கம் நான் சொல்லி உங்களிடம் நான் கேட்கிறது என்றால் அந்த பதிவு போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் அந்த பதிவை தளத்தில் போடுங்கள். அது இருந்தால் நான் முடிந்தால் நான் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன் நிறைவு பாடலாக. படித்தால் மட்டும் போதுமா? ஒரு அன்பு உறவு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க சகோதரி. வேண்டாம், தளத்தில் பதிவிட வேண்டாம். உங்கள் விருப்ப பாடல் வரும். ஒரு பாடல் எனது விருப்பத்தில் ஒரு பாடல் ஒலிக்க விட்டு உங்கள் பாடலை பதிவிறக்கம் செய்து நிறைவு பாடலாக ஒளிபரப்பு செய்கிறேன். நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. எனது விருப்பத்தில் ஒரு பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. நேரம் 9:59:36 எனது விருப்பத்தில் ஒரு பாடல் வருகிறது. தேன்மொழி சகோதரி விருப்ப பாடல் பதிவிறக்கம் செய்து நிறைவு பாடலாக ஒளிபரப்பாகும். இணைந்திருங்கள் சகோதரி.

ஒழிக்கும் பாடல் பணம் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே தேடுவேன் என்ற பாடலை தேன்மொழி சகோதரி கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது இந்த பாடல். ஏன்னா 2:32 மட்டும்தான் பதிவிறக்கம் இருக்கிறது. அதனால் முழுமையான பாடல் இப்போது வருகிறது சகோதரி, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் பணம் என்ற திரைப்படத்திலிருந்து தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். எங்கே தேடுவேன் என்ற பாடல் வரிகளில் மிக நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, பாதி பாடல் முடிந்து விட்டதே, நான் விரும்பிய பாடலை அள்ளி தந்ததற்கு அறிவிப்பாளர் படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சகோதரி, 2:32 தான் இருந்தது, ஏன்னா முழுமையான பாடல் ஒலிபரப்பாகிவிட்டது இப்போது. அதனால தான் திரும்ப மறுபடியும் உங்களுக்கு அந்த பாடலை ஒளிபரப்பு செய்தேன். அருமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த சபரி சொந்தங்களுக்கு அனைவருக்கும் நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. இசைராகம் நிகழ்ச்சியை அனைத்து அன்பு உள்ளங்கள் கேட்டு ரசித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நேரம் கிடைக்கும்போது இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் காலை வணக்கத்தோடு விடைபெறுகிறேன். மீண்டும் முடிந்தால் இன்று இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி கொடுக்க முடியுமா என்று யோசிக்கிறேன். ஏன்னா விஜய் சகோதரி வந்து 9 மணிக்கு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க, அதனால் 11 மணி வரை கடந்து செல்கிறது. அதனால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. முடிந்தால் நிகழ்ச்சி இல்லை என்றால் 10 மணிக்கு இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். நான் அதற்கு முன்னதாகவே பதிவிடுகிறேன். நிகழ்ச்சி சகோதரி வந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் என்னால் வழங்க முடியாது. ஏன்னா அவங்க 11 மணி வரை நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் இதுவரை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு பண்பலையில் இணைந்து பாடல்களை கேட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி.

அன்பு உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நேயர் விருப்ப பாடல்கள் 2 மணிக்கு ஒளிபரப்பாகும். தளத்தில் பாடல்கள் வேண்டுமென்றால் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல்கள் 2 மணிக்கு ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, எனது விருப்பத்தில் அதுவரை என ஒரு சில பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும். கேட்டு மகிழ்ந்து உங்கள் விருப்ப பாடல்களையும் பதிவிடுங்கள். அன்பு உறவுகளே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், நேரம் 1:29:30 அடுத்த பாடல் ஒலிக்கிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. இன்று சிவாஜி கணேசன் அவர்களின் மூத்த மகள் காலமாகி இருக்கிறார், அதாவது பிரபுவோட அக்கா. அவர் மறைவிற்கு ஆன்மா சாந்தி அடைய நமது வானொலி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம். இதோ அடுத்த பாடல்.

தான் தவித்தான் துடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் இல்லை. படைத்தானே

ஒலித்த பாடல் வாழ்க்கையின் தத்துவ பாடல். கண்ணதாசன் அவர்கள் கற்பனையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஒவ்வொரு வரியும் யோசித்து எழுதியிருக்கிறார். அருமையான பாடல். நேரம் 1:43. அடுத்த பாடல் கண்ணதாசன் கற்பனை வரிகளில் தான் வருகிறது. இந்த பாடலும் இந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவு பாடலாக எனது விருப்பத்தில் ஒரு பாடலை நிறைவு செய்துவிட்டு உங்கள் விருப்ப பாடல்கள் 2 மணிக்கு ஒளிபரப்பாகும். இணைந்திருங்கள்.

இதுவரை ஒழித்த பாடல்கள் அனைத்தும் எனது விருப்பத்தில் ஒழித்து சென்றது. தேன்மொழி சகோதரி அருமையான சோகப்பாடல்களை இனிமையாக கேட்க உள்ளது. பாடல்கள் அனைத்து பாடல்களும் அருமையான தேர்வு பாடல்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. இனி வரும் பாடல்களை சர்வர் பாடலாக கேட்டு ரசிங்கள்.

சிவந்திட அழகாக சிரித்தது அந்த நிலவு.

0: உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம் சபரி இணையதள வானொலி வழங்குகிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 2:03:16. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாரென்றால் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு தான் கேட்டிருக்காரு. ஆனால் அவர் பாடல் பதிவிடுறாரு, பாடல் எப்பவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுங்கள் ஐயா. பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து போய் வா நதி அலையே இந்த அழகான பாடல் முதல் பாடலாக ஒலிக்கிறது. அவர் விருப்பத்தில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் சோமசுந்தர பிரபு ஐயா ஒரு பதிவு கொடுங்கள், உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது முதல் பாடலாக. இதோ அவருடைய விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.
1: AI powered personal music teacher from Saregama.

0: ஒலித்த பாடல் பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ், டி கே கலா பாடிய முதல் பாடல், அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட நேயர் தான் அலைய காணோம், எங்கே போனாருன்னு தெரியல, பாடல் பதிவிடுறாரு ஆனால் பாடல் கேட்கவில்லை. மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்காரு, கண்டிப்பாக வழங்கிவிடலாம். முதல் பாடலே அருமையான பாடல், போய் வா நதி அலையே, சூப்பர் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா. கோவை காயத்ரி சகோதரி, அழகான அருமையான பாடல், சூப்பர் சாங்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, அருமையான தலைவர் பாடல், பல்லாண்டு வாழ்க படப்பாடல் சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. சபரி வானொலி இயக்குனர் சோமசுந்தர ஐயாவுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு, எத்தனையோ ஆட்சிகள் மாறினாலும் இன்னும் பழைய வண்ணாரப்பேட்டையாகவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஐயா, பழைய வண்ணாரப்பேட்டை என்பது, அதாவது அந்த பெயர் வைத்துட்டாங்கன்னா அந்த பெயரை மாற்ற முடியாது இல்லையா, அதனால் பழைய வண்ணாரப்பேட்டை புது வண்ணாரப்பேட்டை வராது. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி இயக்குனருக்கு பக்கத்தில் புதிய வண்ணாரப்பேட்டையாக இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயக்குனர் ஐயா வந்து அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலாக படம் பாண்டவர் பூமி பாடல், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். உண்மைதான் சகோதரி, கவிஞர் வந்து யோசித்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. பல மாற்றங்கள் இருந்தால் தானே வாழ்க்கை, இன்பம் துன்பம் இருந்தால்தான் வாழ்க்கையாகும், இன்பமே இருந்தால் வாழ்க்கை ஆகாது, இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. பாதி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம், பாதி வாழ்க்கை கஷ்டகாலம்தான். 50 வயது தாண்டினாலே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், அதை நாம் தான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில்தான், அவரவர் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்பதை பாடல் வரிகள் மூலம் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு, 2:10 அந்த பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிப்போம்.
1: ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

ஒலித்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் பாண்டவர் பூமி என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் இந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அருமையான வாழ்க்கை தத்துவ பாடல். மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி வானொலி இயக்குநருக்கு, ஆமாம் ஐயா, நாங்கள் 8 வருடம் அங்கேயே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். அடுத்து கார்த்திகேயனா யாருன்னு தெரியல. கார்த்திகேயன் ஒரு லிங்க் அமைச்சிருக்காரு. ராஜகோபுரங்களுக்கு சமகாலத்தில் மகா கும்பாபிஷேகம். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், தெரியும். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ வானொலி இயக்குநருக்கு, பழைய வண்ணாரப்பேட்டை என்பது முத்திரையாய் ஐயா, அதை மாற்றினால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி தேன்மொழி சகோதரி. சிறப்பான பாடல் சீனிவாஸ் குரலில், ஸ்ரீ சீனிவாஸ் குரலில் பாடல்.

உயர்நிலை எடிட் பண்ணிட்டாரா? உயர்நிலை பள்ளி, பிறகு மேல்நிலை பள்ளி, பிறகு கைத்தொழில் கைத்தறி, பிறகு திருமணம், பிறகு பெண், பிறகு மகன். இப்படியாக என்னுடைய மாற்றங்கள் வந்திருக்கிறதுன்னு அவருடைய வாழ்க்கை பாடத்தை பதிவில் சொல்லியிருக்கார். உங்களுக்கு மட்டுமல்ல இயக்குனர் ஐயா, அனைவருக்குமாகவும் இதே பதில்தான், இதே தான். ஏன்னா ஆரம்பம் முதல் தாய் கருவறையிலிருந்து என்று வெளியே வந்தோமோ அன்றையிலிருந்து தாய் அரவணைப்பு வளர்ப்பு விதம், நம் பள்ளி பருவம், அதுக்கப்புறம் வேலை தேடுறோம், அதுக்கப்புறம் திருமணம் செய்கிறோம், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான கடமைகள் இருக்கிறது, அதையும் செய்ய வேண்டும். கடைசி வரைக்கும் உழைப்பு தான் ஐயா. பல மாற்றங்களை கடந்து சென்றால்தான் வாழ்க்கை சரியாக இருக்கும். மிக்க நன்றிகள் ஐயா உங்கள் கருத்துக்களுக்கு. தேன்மொழி சகோதரி, இந்த பாடலை கேட்டதும் மலரும் நினைவுகள் வந்துவிட்டது. நாங்கள் அக்கா அண்ணன் தம்பி 5 பேர், மொத்தத்தில் பாய்விரித்து 5 ஒன்றாக பேரும் சாப்பிடுவோம். ஓ, பாய்விரித்து 5 பேரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவோம், நன்றாக இருக்கும் அந்த காலகட்டம். ஆமாம் சகோதரி, கண்டிப்பாக. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் மாற்று பண்டங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வந்து நம்ம சாம்பார் கொடுத்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வாங்குவோம். நம்ம வீட்டில் வேறு எதனா ஒரு சாப்பிட்ற பொருள் இருக்குதுன்னா அதை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வாங்குவோம். நம்ம வீட்டில் சோறு இருக்குதுன்னா அவங்க வீட்டில் கேழ்வரகு, இந்த கேப்பக்களின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கோம். அந்த மாற்று பண்டங்கள் என்று மாறியதோ அன்றையிலிருந்து உறவுகள் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. மிக்க நன்றிகள் சகோதரி. சபரி வானொலி இயக்குனர் தேன்மொழி சகோதரி பதிவுக்கு ஏனோ மயக்கம் போட்டு வைக்கிறாரு, தெரியல, ஏதோ டிலீட் பண்ணிட்டாரு இயக்குனர். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் படம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன். இந்த படத்திலிருந்து குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை, அந்த ரசத்தை பிழிந்து எப்படி எடுக்கிறார்கள் என்று பாடல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலிக்க இருக்கிறது. இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:19 ஒலிக்கிறது. கேட்டு ரசிப்போம்.

அழகான பாடல் ஒலித்த நேரம் 2:24 ஒரு சிறப்பான பாடல் ஒலித்து சென்றது. கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்தது. அழகே உன்னை ஆராதிக்கிறேன், இந்த படத்திலிருந்து குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை இந்த பாடல் வரியில் கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். பல முறை கேட்டாலும் இது போன்ற பாடல்கள் என்றுமே சலிப்பதில்லை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், குறிஞ்சி மலரை நான் பார்த்ததில்லை, ஆனால் பாடல் நிறைய கேட்டிருக்கிறேன். பொதுவாக குறிஞ்சி மலரை எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை பார்க்க முடியும் சொல்லுங்கள். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் சார் குறிஞ்சி மலர் பூக்கும். அடுத்த பதிவு, அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பதிவு. 12 வருடங்களாம் தெரியலையே எனக்கே. நன்றிகள் தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல், அரிதான பாடல், சிறப்பான பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரி அவர்களுக்கு நன்றி. எஸ்பிபி பாலசுப்ரமணிய ஐயா வாணியம்மா குரலில் பாடிய பாடல் சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, எனது விருப்ப பாடலை வழங்கிய பிரியா வீரமணி அண்ணாவிற்கு மிகவும் நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். செல்வி சகோதரி, அழகான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை தான் குறிஞ்சி பூ மலரும் அப்படின்னு தேன்மை சகோதரி சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். 12 வருடங்கள் தான் சகோதரி, நான் கூட 12 மாதம் நினைத்து விட்டேன். இதுதான் குறிஞ்சி மலரா? அது யூடியூப்பில் போனால் வரும் சகோதரி, அங்கே பாருங்கள், உங்களுக்கு குறிஞ்சி மலர் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஆனால் குறிஞ்சி மலர் வந்து நான் கூட பார்த்ததில்லை, யூடியூப்பில் தான் பார்த்துருக்கிறேன். அதனால் தான் எடுத்து அந்த காட்சி படத்தை தளத்தில் பதிவிட்டேன். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், நேயர் விருப்ப நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அண்ணா படம் கன்னி பருவத்திலே பாடல் பட்டு வண்ண ரோசாவா ரீமேக்ஸ் சாங்கு. லட்சுமி ஸ்ரீனிவாசன், தர்சன், சுதிக்ஷா குட்டி இவர்கள் விருப்பத்தில் இந்த பாடலை ஒளிபரப்போன்னு கேட்டிருக்காரு. அதாவது காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்பது போல் ஒரு சிலதெல்லாம் வந்து காட்சிகள் மாறிதான் ஆக வேண்டும். இந்த பாடல் வந்து இசை அமைத்து அந்த பாடலுக்கான வரிகளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இசை அமைத்திருப்பார். ஆனால் இப்போது ரீமெக்ஸ்னு ஒரு ஆப் வந்திருக்கு, அதில் வந்து எடிட் பண்ணிவிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இசையை கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு வகையில் சிறப்பாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் ரீமேக் சாங் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு லட்சுமி ஸ்ரீனிவாசன் சகோ. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:27. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் கன்னி பருவத்திலே என்ற பாடல் ரீமெக்ஸ் பாடலாக ஒலித்தது நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ விருப்பத்தில்தான் அந்த அழகான பாடல். ஏனென்றால் ரீமெக்ஸு ஒரிஜினலாக இருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் பதிவிற்கு தவறு. வருடம் பூக்கும் நாம் மற்ற செடியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் பட்டு வண்ண ரோசாவாம் பாடல் அருமை, சோகம் நிறைந்த சுகமான பாடல்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரிஜினல் போல் இல்லை, இன்னும் பெண் குரல் நன்றாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓ, பெண் குரல் நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, நானும் நிகழ்ச்சியில் இணைந்தேன். ஓ, நானும் நினைத்தேன். அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, பட்டு வண்ண ரோசாவாம் மலேசியா வாசுதேவன் குரலில் ஒரிஜினல் பாடல் கேட்க எவ்வளவு அருமையாக இருக்கும். சகோதரிக்கு ரீமெக்ஸ் பாடல் தான் பிடிக்கும், பிடித்து விட்டதா, அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ பாடலை விரும்பி கேட்டு என் விருப்ப பாடலை அழகாக தொகுத்து அனைவருக்கும் அன்போடு வழங்கிய ஆர்ஜே பிவி ஸ்டார்ட்அப் போட்டிருக்காரு பிரியா வீரமணின்னு. அண்ணா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கோவை காயத்ரி சகோதரிக்கு நான் சொல்லி திட்டு வாங்கன்னு தானே உங்கள் எண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். தேன்மை சகோதரி, சரி சகோதரரே, பாடல் தேர்வு சிறப்பு, முடிந்தால் ஜானகி பாடிய பாடல் போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை காயத்ரி சகோதரி சபரி வானொலி இயக்குனருக்கு சரியாக சொன்னீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா கன்னி பருவத்திலே படத்திலிருந்து பட்டு வண்ண ரோசாவான்னு ஒரிஜினல் பாடலை கேட்டிருக்கீங்க. நேர்கள் விருப்பமாகவும் அனைவரது விருப்பமாகவும் அந்த பாடலை மறுபடியும் ஒரிஜினலாக கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் அவர்கள் குரலில் இதோ அந்த பாடல்.

ஒலித்த பாடல் ரீமேக்ஸ் சாங்கு இதுக்கு முன்னாடி வந்து ரீமேக்ஸில் கேட்டதுனால ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காமல் போயிருக்கலாம், சிலருக்கு பிடித்திருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரிஜினலாக கேட்க வேண்டும் என்பது நேர்களோட விருப்பம். அதனால் அந்த பாடலை ஒரிஜினலாக ஒலிபரப்பு செய்தேன். அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன ஐயா அவர்கள் பிரமாதம்னு சொல்லியிருக்காரு. நடுக்குப்பம் சீனிவாசன் கிரேட்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் வந்து. அதாவது இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி மீண்டும் அழகான பாடலை வழங்கியதற்கு நன்றி அண்ணா. இதற்கு முந்திய பாடல் ஒரிஜினலாக வரவில்லை என்றும் சொல்லியிருக்காங்க. நன்றிகள். நடுக்குப்போம் சீனிவாசன் சகோ, ஏனோ பட்டு வண்ண ரோசா வரவில்லை என்று கண்ணீர் கலங்குகிறார். உங்கள் மனைவி இந்த காட்சி படத்தை எல்லாம் பார்த்து இந்த வானொலி தளத்தை பார்த்தார்னா இந்த பாடல் யாருக்காக அப்படின்னு சண்டை வரும். அதனால் கண் கலங்க வேண்டாம். அந்த பட்டு வண்ண ரோசா உங்கள் லட்சுமியாகத்தான் இருக்க வேண்டும் என்றும். வாழ்க்கையில் ஒருவரோடு ஒரு மனதில் இருக்கூடிய இருந்து விட்டால் அது அங்கே தான் இருக்க வேண்டும். மற்ற மனதிற்கு சென்றால் வாழ்க்கை சின்னாபின்னமாக ஆகிவிடும், அது சரியாக இருக்காது. அதாவது கதிரவன் மேகத்தை மறைத்தது போல் ஆகிடும் வாழ்க்கை. கண்டிப்பாக ஒரு காட்சி படத்திற்காக மட்டும்தான் கொடுத்துருக்காரு, ஒரு ஜாலிக்காக. நானும் ஜாலியாகத்தான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கோவை காயத்ரி சகோதரி மலேசியா வாசுதேவன் அவர்கள் குரலில் அவ்வளவு சோகத்தை வெளிப்படுத்தும் இந்த பாடல், அதாவது வெளிப்படுத்தியிருப்பார் அவர் சோகமாக பாடினதுனால இந்த பாடல் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள். தேன்மை சகோதரி ஒரிஜினல் சாங்ஸ் செம சோக பாடல், சோகத்திலும் சுகமான பாடல், அருமை பாடலை வழங்கியதற்கு நன்றி சகோன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். இதைவிட கன்னி பருவத்திலே படத்தில் ராஜேஷ் வடிவுக்கரசி நடிப்பு அருமையாக இருக்கும் இந்த பாடலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சகோதரி, கண்டிப்பாக. அன்றைய காலகட்டத்தில் படம் அதாவது டைரக்ஷன் பண்ண மாதிரி இன்று எவ்வளவோ மாற்றங்கள். நீங்கள் அதாவது சினிமாவில் பார்க்குறத விட நீங்கள் டிவிலே கூட பாருங்கள். ஒரு பாடல் ஒளிபரப்பாகும்போது நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்டு அடுத்த செகண்டே வந்து அந்த எடிட்டிங் பண்ணுறது நல்லாவே தெரியும். ஆனால் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 செகண்ட் அப்படியே கரெக்டாக காமிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அதை சேஞ்ச் பண்ணுவாங்க, அடுத்த அடுத்த செகண்டே அப்படியே சேஞ்ச் ஆகும். எப்போவுமே அந்த நீங்கள் பாடல் பார்க்கும்போது பாருங்கள், அந்த தொலைக்காட்சியில் பார்க்கும்போது மாற்றிட்டே இருப்பாங்க, புரியவே புரியாது நமக்கு. நீங்கள் நல்லா தெளிவாக நான் இப்போ சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், மாற்றிட்டே இருப்பாங்க அடுத்த செகண்டு அந்த காட்சி படம் வந்து. அப்படியே அதை கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்க கூட முடியாது, ரசிக்கவே முடியாது, அதை அடுத்த செகண்டே மாற்றுவாங்க. அது போல் ஆயிடுச்சு காலகட்டம். இந்த பாடல் வரும் காலகட்டத்தில் அந்த காட்சிகள் உண்மையாகவே இருக்கிற மாதிரி தெரியும், அந்த மாதிரி காட்சி படம் எடுத்திருப்பாங்க. மிக்க நன்றிகள். நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. வானொலி புனரியானம் பாவம் அழுகிறார், எதுக்காக அழுகிறாருன்னு தெரியல. டவல் இருக்கும்போது, தோளில் டவல் இருக்கும்போது கைக்கு என்ன வேலை, அந்த டவல் எடுத்து தொடங்கி ஐயா அழுகாதீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த காட்சி படத்தை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வருது. நடுக்குப்பம் சீனிவாசன் சகோ பாடல் 2 முறை வளம் வந்தது, நன்றிகள். சும்மா ஜாலிக்குத்தான் அண்ணா டேக் இட் ஈஸின்னு தமிழில் டைப் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ் வார்த்தையை. என்ன சொன்னீங்க, ஓகே ஐயா, எதுக்கு அழுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு அழுகிறாரோ தெரியல, மனசில் இருக்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் கோர்ட்டில் வந்து நீதிபதி சரியான தீர்ப்பு கொடுப்பார் இல்லையா. மனசில் இருக்கிறது அவளை சுலபமாக கண்டுபிடிப்பது கடினம், ஒரு சிலதை கண்டுபிடித்து விடலாம். நன்றி. சபரி வானொலி இயக்குனர் தேன்மொழி சகோதரிக்கு அதைவிட பாக்கியராஜ் நடிப்பு தான் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். பதிவிட்டு அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் வசந்தி என்ற படத்தில் சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா இந்த படத்திலிருந்து அழகான பாடலை கேட்டிருக்காங்க அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து. சகோதரி நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுங்க, உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:43:36 இதோ வருகிறது அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில்.

ஒலித்த பாடல் வசந்தி என்ற படத்திலிருந்து சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா. இணையம் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு சகோதரி, மன்னிக்கணும். பாடலின் இடையே துண்டிக்கப்பட்டது. அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க, அழகான பாடல், எனக்கும் பிடித்த பாடல், மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, சபரி வானொலி இயக்குனருக்கு நம்ம அப்போது படம் பார்க்கும்போது புரியாமல் அவன்தான் வில்லன், அவனை திட்டுவோம், விவரம் தெரிந்த பிறகு நடிப்பு திறமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக, ஏன்னா அந்த படத்தில் அப்படி நடித்தால் தான் அந்த படம் ஓடும், இல்லை என்றால் திரையரங்கில் ஓடாது. அதனால் காட்சி படங்கள்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து கோபம் வர மாதிரி இருக்கும், பெண்களுக்கு திட்டுவாங்க, ஐயோ இப்படிலாம் பண்ணுறாங்களே, கொடுமைப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டுவாங்க. இன்றைக்கு வந்து டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாமே தெரிஞ்சுக்கினாங்க, யாரும் வருத்தப்பட போவதில்லை. அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் படம் பார்க்கும்போது கண்ணீராக வந்திருக்கிறது நிறைய பேருக்கு, நானே பார்த்துருக்கேன் நிறைய டைம், எனக்கும் கண் கலங்கியிருக்கு ஒரு சில காட்சிகளை பார்க்கும்போது. அது எதனாலன்னு தெரியாது, அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். இப்போல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது, அதை நினைவுபடுத்தி பார்க்கும்போது ஒரு விசித்திரமாக இருக்கும். நன்றிகள் சகோதரி. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், நிறைய சந்தோஷம் எனக்கு இந்த பாடலை கேட்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள், சிறப்பு மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் அகிலா ஸ்ரீதர், விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்ததற்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள் இயக்குனர் அவர்கள், வசந்தியை நம்புவதை விட வதந்தியை நம்பாமல் இருப்பதால் சந்தோஷம்தான், உண்மைதான். எந்த வதந்தியும் நம்ப வேண்டாம், நாமாகவே வாழ வேண்டும், அதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றிகள் தேன்மை சகோதரி. சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா, இனிமையான பாடல் தேர்வு, அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், ஒரு சூப்பரான பாடல். இந்த பாடல்லாம் வந்து, அதாவது காலத்தால் அழியாத காவிய பாடல் இது. பல முறை காதலர்கள் தோல்வியில் ரொம்ப ஃபீல் பட்டு கேட்ட பாடல் இது. இந்த பாடலை கேட்கும்போது ஒரு நினைவு எனக்கு, சிறிய வயதில் அந்த ஏரிக்கார மேலே இருக்கும்போது அந்த காதலியை பார்க்கும்போது இந்த பாடலை கேட்பார் அவர். அப்போது அதனுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும் என்பது இன்றைய புரிதலோடு இன்று நம்ம தெரிஞ்சு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த வலி வேதனை எப்படி இருந்திருக்கும் என்பது அன்று அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இன்று அந்த சூழ்நிலையில் நாம் இந்த பாடலை கேட்கும்போது அவர் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பது இப்போது தான் நானும் யோசிக்கிறேன். சகோதரி தேன்மொழி சகோதரி தான் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. எனது, அதாவது ஒரு சகோதரி, பக்கத்து வீட்டு சகோதரிக்காக, அவர் விருப்பத்திற்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொல்லியிருக்காங்க. எனது சகோதரி வள்ளி அம்மாள் அவர்கள் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறாங்க பழகுது, சொந்த வீடுன்னு நினைக்கிறேன். பாடல்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக எங்கள் ஊர் ராசாத்தி படத்திலிருந்து பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொல்லியிருக்காங்க சகோதரி. கண்டிப்பாக அவர் விருப்பத்திற்காகவும் உங்கள் விருப்பத்திற்காகவும் பாடல் ஒளிபரப்பாகிறது. வானொலியில் இணைந்திருக்கும் அனைவரும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது வருகிறது அந்த பாடல்.

ஒழித்த பாடல் எங்க ஒரு ராசாத்தி என்ற படத்தில் மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா இவர்கள் குரலில் அந்த அழகான பாடல். தேன்மொழி சகோதரி பதிவில் வள்ளியம்மாள் விருப்பத்தில் அழகான பாடல் ஒழித்து சென்றது. மிக்க நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் மனதை தொட்ட பாடல் செம பாடல் ஸ்டார் கொடுத்துருக்கார் அந்த பாடலுக்கு. மிக்க நன்றிகள் தேன்மொழி சகோதரி. சிறப்பான பாடல் சோகப்பாடல் தான், என் பக்கத்தில் தான் இருக்கிறார் பாடல் வழங்கிய சகோதரருக்கு நன்றி சொல்கிறார் வள்ளியம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா நீங்கள் வந்து பக்கத்து வீட்டுக்காரையும் சபரி இணையதள வானொலியில் இணைத்து இந்த பாடலை கேளுங்கள் என்று அவங்களே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து பாடல் கேட்கணுன்ற ஆர்வம். ஏன்னா அவங்க வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா நீங்கள் தளத்தில் இணைச்சி விடுங்க, இல்லைனா நீங்கள் இணைக்க சொன்னீங்கன்னா அந்த நம்பர் அனுப்புங்க, இயக்குனர் இணைச்சி விடுவார். இல்லை என்றால் நானே இணைத்து விடுகிறேன். ஆண்ட்ராய்ட் மொபைல் இருந்தால் இணைத்து விட. நீ பாடல் கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து கேட்குறாங்க பாடல். நன்றிகள் சகோதரி. மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா இவர்கள் குரலில் பல பாடல் அருமை, மனதை உருக வைக்கும் பாடல், சிறப்பாக சிறப்பான பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். மனதை வருடம் கீதங்களும் சொல்லியிருக்கீங்க, நன்றி. சபரி இயக்குனர் வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், எத்தனை டூயட் சாங், எத்தனை குத்துப்பாடல் கேட்டாலும் சோகப்பாடல் கேட்பதற்கு ஈடாகாது, பாடல் சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் ஐயா, காதலில் அடிப்பட்டவர்கள் மட்டும் இந்த பாடல்கள்லாம் மறக்கவே மறக்காது என்றும், அந்த வகையில் நான் காதலில் ஜெயித்து விட்டேன், அதனால் எனக்கும் பிடித்த பாடல்தான். கண்டிப்பாக இந்த பாடல்லாம் காலத்தால் அழியாத காவிய பாடல். எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க இந்த பாடலை, காதலர்கள் வந்து ரொம்ப பிடித்த பாடல் இது. பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் மோத்தக்கல் அன்பு பிரேமா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுக்கவும், உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. அன்பான இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காரு. படம் நீதி தூங்காது, கண்டிப்பாக நீதி தூங்காது, தர்மம்தான் ஜெயிக்கும். நீதி வந்து என்றைக்குமே நிலை நிறுத்தும். நிச்சயமாக அந்த படத்தின் பெயர் புதிதாக இருக்கிறது என்று தான் கேட்கிறேன். பாடல் அடைமழை தூறல் அடிக்குது சாரல் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு அன்பு பிரேமா, வேலூர் மாவட்டம் மோத்தக்கல் கிராமத்திலிருந்து. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. அந்த அடைமழை நேற்று தான் அடித்தது எங்கள் ஊரில், இன்று பாடலில் எப்படி அடிக்கிறது என்று கேட்டு ரசிக்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:58 நிமிடம் 40 வினாடிகள்.

காலும் கையும் பின்ன பின்ன கண்ணிரண்டும் மின்ன மின்ன காணும் இன்பம் என்ன என்ன கண்ணே. காலும் கையும் பின்ன பின்ன கண்ணிரண்டும் மின்ன மின்ன காணும் இன்பம் என்ன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக பாடல்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. ஒலித்த பாடல் நீதி தூங்காது என்ற படத்திலிருந்து அடைமழை தூறல் அடிக்குது சாரல். இந்த அடைமழை வரும்போது அந்த காதலர்கள் ஒதுங்கியிருப்பாங்களோன்னு தெரியல. அழகான பாடல், அழகான படத்தின் பெயரும் அழகாக இருக்கிறது. இது போன்ற பாடல்களை எப்படி தான் தேர்வு செய்கிறாரோ தெரியல. ஆனால் ஏற்கனவே இன்னொரு வானொலியில் இருக்கும்போது யாரும் அதிகமாக கேட்காத பாடலை தான் பதிவிடுவார் அன்பு பிரேமா அவர்கள். மிக்க நன்றிகள். அந்த வகையில் நான் கூட இது போன்ற பாடல்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் கிடைப்பதில்லை. எப்படி தேர்வு செய்கிறார் என்று தெரியவில்லை. வாழ்த்துக்கள் அன்பு அவர்களுக்கு. நன்றி. அருமையான பாடல், அருமையான வரிகள், மிக்க மகிழ்ச்சி. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா மனதை தொட்ட பாடல் சம பாடல்னு சொல்லியிருக்காரு, ஸ்டார் கொடுத்துருக்காரு. ஓ, அது ஏற்கனவே படித்து விட்டேன். அடுத்து சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், அவரும் தூங்காமல் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு சில நேரத்தில் கண்டிப்பாக கேட்பார், அவர் பாடல் பதிவிட்டால் கேட்பார். இருந்தாலும் இன்னைக்கு தளத்தில் இணையாததனால் நான் சொன்னேன் ஐயா, அடைமழையை பலமாக அடிக்க விடாமல் காதலர்களுக்கு ஏற்றாற்போல தூறல் என்று சொல்லி இருக்கிறார் கவிஞர். காதலுக்கு மழையும் கூட இடையூறாக இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக. அதாவது அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் உன்னிப்பாக கவனித்தால் அதனுடைய விளக்கங்கள் அருமையாக புரியும். சூப்பரான பாடல், எனக்கு நன்றாகவே புரிந்தது, ரொம்ப ரசித்து கேட்டேன் இந்த பாடலை. மிக்க நன்றிகள். அன்பு பிரேமா அவர்கள் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. அடைமழை தூறல் ஜெயச்சந்திரன் வாணியம்மா இணைந்து பாடிய அற்புதமான பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய எங்களை மகிழ்வித்த அன்பு கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது போன்ற பாடல்கள் கேட்பது மிக மிக சிறப்பு தானே அன்பு. ஏன்னா கேட்காத பாடல், அதிகமாக கேட்காத பாடல், இதற்கு முன்னதாக வந்த பாடல்கள்லாம் அடிக்கடிக்கு நிறைய கேட்ட பாடல், இது போன்ற பாடல்கள் கேட்காத பாடல்கள் என்பதால் மிக சிறப்பு. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல் வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் தான் ஒரு பாடல் கேட்டிருக்காரு. படம் வெள்ளை புறா ஒன்று என்ற படத்திலிருந்து இளம் காதல் வீணை என்ற பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு கீதநேசன் ஐயா. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். இதோ உங்கள் விருப்ப பாடல்.
1: அந்த முதல் பார்வையே என் மனதில் விதையாய் விழுந்தது. அது அன்பு மரமாகி வளர்ந்தது, ஆசை மலரை பொழிந்தது. என் மனமோ சிறகை விரித்து பறந்தது.
0: இளம் காதல் சிறகை விரித்து காட்டுகிறது இந்த பாடல் வரிகளை, கவனிக்கலாம்.

3:11 வெள்ளைப்புறா ஒன்று இளம் காதலை வீணையில் சொல்லிவிட்டு சென்றது. இந்த அழகான பாடலை சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா, எனது விருப்பப் பாடலை வழங்கியதற்கு மகிழ்ச்சி, மிக்க நன்றியும் சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் ஐயா. தேன்மொழி சகோதரி, இந்த பாடலை நான் கேட்டதே இல்லை. அரிதான பாடல், எங்குதான் கண்டுபிடித்தாரோ எனக்கு தெரியவில்லையே. இயக்குனர் பாடல் சிறப்பான பாடல், அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நேர்கள், இதுவரை உங்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பு செய்தேன். எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். எனது விருப்ப பாடலையும் கேட்டு ரசியுங்கள். நாடோடி பாட்டுக்காரன் என்ற படத்தில் இளையராஜா இசையில் SPP பாலசுப்ரமணியம் சொர்ணலதா அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடல், உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:12:26 அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது. சபரி இணையதள வானொலியில் கேட்டு ரசிங்கள்.

படவேடு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. மனமார்ந்த நன்றியும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்தமைக்கு நன்றிகள். இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருந்தது இதுவரை. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்று இரவு நேரம் கிடைத்தால் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சி கண்டிப்பாக 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா விஜி சகோதரி நிகழ்ச்சி கொடுத்தால் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகாது. ஏன்னா நேரம் 11 மணி வரை பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறாங்க சகோதரி. அதனால் வந்து அது எப்படின்னு தெரியல. இயக்குநரிடம் நான் பேசுகிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றிகள். என்னுடன் பயணித்தமைக்கு மீண்டும் நேரம் வரும்போது உங்களிடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. நேரம் 5:59 3:00.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப்.

காலத்தால் அழியாத பாடல்களை சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு சில உறவுகள் பதிவு மட்டும் பார்ப்போம், ஆனால் வானொலி கேட்பதில்லை என்று பதிவு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக வேலை இருக்கும், அதனால் பதிவுகள் அவ்வப்போது என்ன பதிவு வருகிறது என்று பார்க்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் ஒரு பாடல்

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

சபரி இணையதள வானொலி காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வழங்கி கொண்டிருக்கிறது. தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒரு பாடல், அதற்கு முன்னதாக அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? இந்த நிகழ்ச்சி ஒரு வாரத்தில் 3 நாட்கள், புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இன்று இந்த 3 நாட்கள் இரவு 7 மணிக்கு பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா இந்த நிகழ்ச்சி சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார். அவருடைய தொலைபேசி எண் 8270330491. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை பாடி மகிழலாம். அன்பு உறவுகளே, இதுவரை எனது விருப்பத்தில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் ஒளிபரப்பு செய்தேன். பாடல்கள் அனைத்தும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பதிவு கொடுத்து நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்று இரவு நிகழ்ச்சி 9 மணிக்கு ஆர்ஜே விஜி சகோதரி நிகழ்ச்சி கொடுக்கவில்லை என்றால், 10 மணிக்கு இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிறேன். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 6:53, 10 வினாடிகள். நிறைவு பாடலாக ஒரு பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:01. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள், தங்கள் குரலில் தங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நாங்கள் கேட்டு மகிழ்கிறோம். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சிக்கு 8 2 7 0 3 3 0 4 9 1, மீண்டும் 8 2 7 0 3 3 0 4 9 1 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் குரலில் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியாக. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம்.
1: உள்ளத்தின்

என்றால் பெரும்பாடே என்றால் பெரும்பாடே தாத்தும் நினைத்தால் கைகூறும் அது கனவாய் போனால் மனம் வாடும் தாளும் நினைத்தால் கைகூறும் அது கனவாய் போனால் மனம் வாடும் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா உறவுக்கு காரண பெண்களடா உயிருக்கு உருவம் கிடையாது அந்த உயிரின் எதுவும் நடவாது

0: என்னும் உலகத்தில் நேர்மை அழியாது, உருவத்தில் உண்மை தெரியாது, என்னும் உலகத்தில் நேர்மை அழியாது. உள்ளத்தின் கதவுகள் பெண்களடா, இங்கு உறவுக்கு காரணம் பெண்களடா.
1: அருமை, அருமையான ஒரு பாடல் ஐயா, எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் இந்த பாடல். சிறப்பாக பாடினீர்கள் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள்.
0: நன்றி.
1: மயிலாடுதுறை செமனார் கோயில் என் குணசேகரன் ஐயா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா என்று அழகாக பாடினார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் 8270334 1 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள்.

0: பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி உறவுகளை பாட வைத்து அழகு பார்க்கும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன் ஐயாவுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வணங்குகிறோம் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகள். மகிழ்ச்சியுடன் பாடுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும் அடையாருக்கம்மா புரியும் அவன் வேடிக்கையும் அதன் விளைவும். அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும் அடையாருக்கம்மா புரியும் அவன் வேடிக்கையும் அதன் விளைவும். நீ கேட்டது உடனே கிடைக்காது, மண்ணில் போட்டதும் உடனே முளைக்காது. கேட்டதும் உடனே கிடைக்காது, மண்ணில் போட்டதும் உடனே முளைக்காது. இருட்டினில் வாழும் உயிர்களுக்கு

0: பின்னார் அவன் அருளியதற்கு இதுவரை பொறுத்தும் லாபம் இல்லை அந்த கருணைக்கு இனிமேல் ஏது இல்லை அழுது விட்டோம் கண்ணில் நீரும் இல்லை இங்கு அவனை விட்டால் துணை யாரும் இல்லை அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடிவும் அடையாருக்கம்மா புரியும் அவன் வேடிக்கையும் அதன் விளைவும் அந்த பார்த்திவன் தொடுக்க கீதை சொன்னான் அந்த கீதையில் நமக்கும் பாதை சொன்னான் அந்த பார்த்திவன் தொடுக்க கீதை சொன்னான் அந்த கீதையில் நமக்கும் பாதை சொன்னான் கடன்களை புரிந்து கவலை விடு வரும் பலன்களை இறைவன் கையில் கொடு அவனுக்குத்தான் தெரியும் நன்றி சார்
1: அருமை அருமை ஐயா நீங்கள் பாடியது அனைவருக்கும் தெரிந்ததிட்ட ஐயா அருமையாக பாடினீர்கள் சிறப்பு மகிழ்ச்சி நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி
2: சார் நன்றி
1: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை அவனுக்குத்தான் தெரியும் என்று அட்டகாசமாக பாடி சென்றார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி

0: அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் பாட்டு ஒன்று பாடட்டுமா என்று காத்திருக்கும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இரவு வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பரை பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். எவ்வாறு இருக்கிறீர்கள் ஐயா? நலம்தானே?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறேன் ஐயா. உங்களுடைய இரவு பொழுதுகள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது?
0: சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஐயா, மகிழ்ச்சியுடனும்.
1: மகிழ்ச்சி. இன்று என்னுடைய பாடலை தருகிறேன் ஐயா.
0: பாடுங்கள் ஐயா.
1: வண்ண நிலவே வண்ண நிலவே, வருவது நீதானா? வருகிறதே வருவது நிஜம்தானா? ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில் கண்மூடினார் உன் ஞாபகம். பூக்குதே என் வாணிபம். வண்ண நிலவே வண்ண நிலவே, வருவது நீதானா? வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா? கண்கள் அணியா காற்றை போலே கனவில் என்னை தழுவியதென்ன? ஆறு இரவில் தூக்கத்தை கலைக்கும் ஊவி உந்தன் முகவரி என்ன? மெது மெதுவாய் முகம் காட்டும் மௌனமே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே. நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா? உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா? வண்ண நிலவே வண்ண நிலவே, வருவது நீதானா? வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா? கூந்தல் காற்றில் பழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என் வழி என்ன? உன்னை இங்கே தேடி தேடியே தொலைந்து போனேன்.

0: நேரில் வர பொழுதில்லையோ நவபோதவில்லை என்று தேவதை வரவில்லையோ வந்து நிலவே வந்து நிலவே வருவது நீதான வருகிறதே வருவது நிஜம்தான் ஒரு நூறு நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணே அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் உன் கண்ணே கண் மூடினார் உன்யாபகம் பூபூகுதே என் வாலிபம்
1: அழக வந்தது ஐயா வண்ண நிலவு
0: அதுதான் மிக மிக பிடித்த பாடல் எனவே இந்த பாட்டினுடைய இசை எனக்கு அருமையாக பிடிக்கும் ஐயா அதுதான் நெடுத்தவன் திறந்தேன்
1: நிச்சயம் நிச்சயமா நான் இதுவரை என் வாழ்நாளில் வெள்ளை நிறத்தில் தான் நிலவை பார்த்தேன் இப்பொழுதான் நீங்கள் வண்ண நிலவில் கொண்டு வந்தீர்கள் சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சி நன்றி நன்றி ஐயா
0: மிக்க மகிழ்ச்சி ஐயா ஏனைய உறவுகளும் பாடு காத்துக் கொண்டிருப்பார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம்
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயாவர்கள் வண்ண நிலவை அழகாக வரவழைத்தார் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள் யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்
2: வணக்கம் நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்
1: வணக்கம் வணக்கம் வாருங்கள் மகிழ்ச்சி நலமாக இருக்கிறோம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்
2: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்
1: மகிழ்ச்சி பாருங்கள் உங்கள் பாடலை
2: நான் பாடிக்கொண்டிருப்பேன் உன் பக்க துணை இருப்பேன் நான் பாடிக்கொண்டிருப்பேன் உன் பக்க துணை இருப்பேன் என் ஜென்ம

0: உன் பக்கத்து நன்றி அண்ணா.
1: அழகு அழகாக பாடல், அழகாக பாடினீர்கள், சிறப்பு, நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல் அழகாக பாடினார்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

0: இனிமையான இதமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு ராகம் பாடலோடு என்று பாடிச் சென்றது சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று. நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை. சூப்பர், அழகான ஒரு பாடல், அருமையான பாடல், பாடுங்கள்.
1: என்னாலனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புத்தங்களே சொல்லுங்களே. கண்ணா ஜோடிச்சுவையில் மாலை இடுமா, இல்லை ஓடிவிடுமா, கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா, கண்கள் வற்றி விடுமா, உன்னை ஓட்டி இருக்கிறது, உன்னோ அம்மா பேசியிருக்கிறது, உன்னை ஓட்டி இருக்கிறது, இன்னொரும் உள்ளுக்குள்ள பேசியிருக்கிறது, மண்ணெண்ணைக்கும் தண்ணீருக்கும் கல்யாணமா சாமி, கொக்கு ஒண்ணு காத்திருக்கிறது, தண்ணீரில் தத்தளித்துங்களே கண்டாலனை கண்டால் என்ன, சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புத்தங்களேயும் சோகம் சொல்லுங்களே.
0: உன்னை மீறி ஒரு மாலை வருமா,
1: சொந்தம் மாறி விடுமா, கண்கள் காட்டு வத்தி விடுமா, கண்கள் வந்து விடுமா,
0: பால்வடியும் பூ

0: அழகு அழகாக பாடினீர்கள். எனக்கும் வாய்ப்பு தந்த உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினீர்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் சோலை புஷ்பங்களே என்று சிறப்பான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு நேர் சந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். நிகழ்ச்சியில் இனியும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்,
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் ஐயா? பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடம்.
2: நானொரு கோவில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். நானொரு கோவில் நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றே. அன்னை என்ன, தந்தை என்ன.

நட்புக்கு போதாது உன்னில் என்னை நான் கண்டேன் உன்னால் இங்கு வாழ்கின்றேன் நான் ஒரு கோவில் நீ ஒரு தெய்வம் உன்னை தேடி நான் வந்தேன் உன்னில் என்னை நான் கண்டேன் சொர்க்கம் நேரில் வந்தால் கூட உன்னை விட்டு போவேனோ உனக்கென்று என்னை தந்தேன் எனக்கென்று வாழ்வேன்.

நான் ஒரு கோவிலே ஒரு தெய்வம் உன்னை தேடி நான் வந்தேன் உன்னில் என்னை நான் கண்டேன் கங்கை வேடன் தன்னை ராமன் தோழன் என்று கொண்டானே.

0: நாமை பாட மாட்டானோ, கதையல்ல உண்மை என்று வரலாறு காட்டானோ. உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம், உன்னை தேடி நான் வந்தேன். உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால் இங்கு வாழ்கின்றேன். உன்னில் என்னை நான் கண்டேன், உன்னால்
1: கோவை சேரன்மா நகர், ராஜேஷ் ஐயார்கள். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம் என்று அழகான ஒரு பாடல் அட்டகாசமாக பாடினார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையின் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: ஹலோ, ராஜேஸ்வரி.
1: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடலை.

என்னம் வளர்த்தி உன் கையில் என்னை கொடுத்தே.

0: ஏதோ எண்ணம் தடத்தே.
1: அழகு அட்டகாசமான பாடல், அழகாக பாடினீர்கள். ஆனால் மழலை செல்வங்களை எல்லாம் வைத்து நான் நிகழ்ச்சி நடத்துவதால் இருக்கிறது, அப்படி இருக்கிறது குரல். நன்றி நன்றி நன்றி. கோவை சேரன்மா நகர், ராஜேஸ்வரி அவர்கள் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்று அழகான ஒரு பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம் இனிய இரவு, இனிய இரவு வணக்கம். நான் பல்லடத்துல இருந்து ரஹீம்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள் வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள்?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் ஐயா. பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: என்ன பாட்டு பாடுறது?
1: என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட?
2: ஒரு பாட்டு, ஒரு இது வந்து எனக்கு காதல் பாடல்லையே இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கிற பாட்டு.
1: பாடுங்கள் ஐயா.

என்னுழைத்து உன்னீரில் கலந்த உறவே, இரவும் பகலும் புரசி கொள்ளும் அந்தி பொழுதே வந்துவிடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்துவிடு. மின்னில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதே வந்துவிடு. அலைகள் உரசும் கரையில் இருப்பேன், உயிரை திருப்பி தந்துவிடு. தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகுதோம் தகு

சிரிக்கும் போது போனமி நிலவு அத்தனை திசையும் உதிக்கும். நீ மல்லிகை பூவை சூடி கொண்ட ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும். நீ பட்டு புடவை கட்டி கொண்ட பட்டு பூச்சிகள் மோட்சம் பெறும். வீழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்து

0: எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் மொத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். ஓகேவா?
1: சிறப்பையா ஐயா. சேவியில் விழுந்து இதயம் நுழை உயிரில் கலந்த பாடல் ஐயா உங்களுடைய பாடல். அதாவது ஆமாம், நீங்கள் விழியில் நுழைந்தீர்கள், உங்கள் பாடல் எங்கள் செவியில் நுழைந்து இதயம் தொட்டு உயிரில் கலந்து விட்டது ஐயா. அழகாக அட்டகாசமான பாடலை சிறப்பாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, மற்ற மகிழ்ச்சி சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ரஹீம் ஐயா அவர்கள் அழகான ஒரு அட்டகாசமான பாடலை பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் சொந்தம் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறது, மன்னியுங்கள் என்னை. நிகழ்ச்சியில் என்னை நேயர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி சார்.
0: வணக்கம் வணக்கம். மற்ற மகிழ்ச்சி இணைப்பில் நன்றி. நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நன்றாக இருக்கிறோம் சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, வாருங்கள்.
1: தெலுங்கு பாட்டு கொஞ்சம் பாடலாமா?
0: உங்கள் விருப்பம் தான், பாடுங்கள், நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு புரியாது நீங்கள் எப்படி பாடுவீர்கள் என்று, ராகம் மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு அர்த்தம் புரியாது. இருந்தாலும் பாடுங்கள், கேட்டு மகிழ்வோம். அநேகமாக தமிழ் டப்பிங் என்று நினைக்கிறேன், அப்படி வருமா?
1: இருக்காது.
0: பாடுங்கள், கேட்போம்.
1: தெலுங்கு பாட்டு பாடு, அதுக்கப்புறம் ஒரு தமிழ் பாட்டு பாடிடுறோம்.
0: பாடுங்கள்.
1: అది నీ కూడా తెలుసునా, నువ్వెంత గారెచ్చిపోతే అంత సరదా తెలుసునా, గారం చేసినా నయగారం చూపినా కణికారమే కలుగుతోంది, కష్టపడకే కాంచనా.

0: சிறப்பு அட்டகாசமான பாடல். இது தமிழில் ஒரு வரி பாடுங்கள். முதல் வரி
1: பாட முடியாது, கொஞ்சம் படிக்கிறேன்
0: வேணாம்.
1: முதல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், அது உனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரிதான் ஆரம்பிக்கலாம்.
0: தெரிந்து விட்டது எனக்கும். ஒரு நிமிஷம் ஒலித்த அந்த அழகான தெலுங்கு பாடல் செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அவர்களின் மகன் ஸ்ரீவர்ஷன் அவர்கள் அட்டகாசமாக பாடினார்கள் ஒரு தெலுங்கு பாடல். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் வணக்கம் அம்மா பாடுங்கள் நீங்கள் உங்கள் பாடலை.

கண்கள் சொல்லும் பூங்க வீரே, கண்ணம் சிந்தும் தேனமுதே, கொண்டு செல்லும் என் மனதை.

0: தேங்க்யூ சார்.
1: சிறப்பு சிறப்பு, அட்டகாசமான பாடல், மெய் மறந்து ரசித்து கேட்டேன், மகிழ்ச்சி, நெஞ்சார்ந்த நன்றிகள்.
2: நன்றி சார்.
1: செங்கல்பட்டு கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல் கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்று பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கழிந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
3: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், புவனேஸ்வரி.
1: நலமாக இருக்கிறோம், வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி, பாடுங்கள் உங்கள் பாடல்.
3: ஓகே சார். ஆஸ்தாடி எம்மாடி தேன் மொத்துதான், பூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். ஆஸ்தாடி எம்மாடி தேன் மொத்துதான், பூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான். உருகுது மருகுது குழந்தை மனமும் குழம்பு தனமும் இனிமையே, கொடியிலே அரும்புதான் குளிரின் மழையின் அணையும் பொழுது. சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே, ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே. சொல்லம்மா சொல்லம்மா.

கண்ட தேவலோக பூமிதான் ஆத்தாடி எம்மாடி தேன் மொட்டுத்தான் கூத்தாட தூரல்கள் நீர் வித்துதான் ஆத்தாடி எம்மாடி தேன் மொட்டுத்தான் கூத்தாட தூரல்கள் நீர் வித்துதான் குருகுடு மருகுடு குழந்தை மனமும் குறும்பு தனமும் இனிமையே கொடியிலே அரும்புதான் குடின் மழையில் நனையும் பொழுது சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே ஏதேதோ வந்தாச்சோ எண்ணத்திலே சொல்ல.

உள்ளம் நூறு கவிதை சொல்லும் ஓஹோ, ஆத்தாடி எம்மாடி பின் மொத்துதான், கூத்தாட கூறல்கள் நீ விட்டுதான். முருகுது மருகுது குழந்தை மனமும் குறும்பு தனமும் இனிமையே, கொடியிலே அரும்புதான் குளிரின் மழையின் அணையும் பொழுது, சொல்லம்மா சொல்லம்மா வெக்கத்திலே.

0: சிறப்பு சிறப்பு அட்டகாசமான ஒரு பாடல், அருமையாக பாடுகிறீர்கள் அனைவருமாக. நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி சார், நன்றி சார்.
0: கோவை சேரன் மாநகர் புவனேஸ்வரி அவர்கள் ஆத்தாடி அம்மாடி தேன்முட்டுதான் என்று அழகான ஒரு பாடல் பாடிச் சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டுன்னு நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:58. இந்த நேரத்தில் ஒரு நேயர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: சபரி சொந்தங்களும் யாரே சொல்லாமல் எங்கே போவது பெண்மை வாடுமே வாடுமே மார்கழி பூக்கள் என்னை தீண்டும்.

சொல்லாமல் நீங்கள் போவது.

0: சிறப்பு சிறப்பு, அட்டகாசமான பாடல், அருமையாக பாடினீர்கள், மென்மையாக இருந்தது, நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள்.
1: அனைத்து பாடுவர சொந்தங்களும் பாடிக்கொண்டு இருப்பவர்களும் மிக்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாம நேற்று வந்து விடிய விடிய பஜனை, அதனால கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் கரகரன்னு ஆகுது.
0: பார்த்துக்கொள்ளுங்க.
1: திரசாட்டு சனிக்கிழமை இல்லவா நேற்று?
0: ஆமா,
1: அதனால 1 மணி வர பஜனை தான் சார். 1 மணி ஆரம்பிச்சோம் சாப்பிடு.
0: சிறப்பு சிறப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நன்றாக இருந்தது. ஒளிதான் கொஞ்சம் குறைவாக இருந்தது, மற்றபடி அனைத்து பாடலும் அருமையாக இருந்தது. நன்றி நன்றி. திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடி கற்பகவள்ளி அவர்கள் அட்டகாசமாக பாடினார்கள், யாரது யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது என்று. அழகாக பாடிய அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலில் பாடி மகிழுங்கள்.

0: அம்முள்ள போய் உட்காரணும்னா.
1: மனசுக்குள் உட்கார்ந்து மணியடிக்கும் வேளையில் ஒரு நேர் சந்தம் பாட நான் தயாராக இருக்கிறேன் என்று அழைப்பு விடுத்துள்ளது. வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வாருங்கள்.
2: ஹலோ.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், கேட்கிறதா?

0: நிகழ்ச்சிக்கு அவருடைய இணைப்பு சரியாக இல்லை. சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று பாடட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனி நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர்.
0: வணக்கம், வணக்கம், மகிழ்ச்சி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. பாடுங்கள் உங்கள் விருப்ப பாடலை.
2: மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக.

0: அட்டகாசமாக இருந்தது உங்கள் குரலில் கணீர் என்ற குரல். இவர்கள் நேரம் பாடியவர்கள் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே பாடிக்கொண்டிருந்தார்கள். நீங்கள் தான் அந்த ஓப்பன் த்ரோட் என்று வாய்விட்டு அழகாக அட்டகாசமாக பாடினீர்கள். நல்ல ஒளித்தரத்துடன் நெஞ்சாத நன்றிகள். மகிழ்ச்சி. நன்றி நன்றி. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடினார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நான் தான் சார், கற்பகவல்லி சகோதரி.
0: ஆ வணக்கம் வணக்கம். பாடுங்கள், உங்கள் பாடல் பாடப்போகிறீர்களா?
1: ஆமாங்க சார், ஒரு பாட்டு
0: பாடுங்கள். பாடுங்கள்.
1: அதாவது வந்து நேற்று பஜனையில பாடின ஒரு கிருஷ்ணன் பாட்டு சரிங்களா? மோகன கண்ணன் தேவகி மைந்தன் கதையை கேளுங்களே என் கண்மணி செல்வங்களே. மோகன்

சொல்லுங்களே அந்த கண்ணனின் நாமங்களே, கண்ணனின் நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே, கண்ணனின் நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே. ஆவணி மாதம் ரோஹிணி நாளில் கண்ணன் பிறந்தானாம்.

பாடி பாடி பிள்ளைகளோடு வம்புகள் செய்தவனாம், தினம் வெண்ணையும் நெய்யும் திருடி தின்று வேடிக்கை செய்தவனாம், பல வேடிக்கை செய்தவனாம். கண்ணனின் நாமங்களே நீங்கள் தினம் சொல்லுங்களே, கண்ணனின் நாமங்களே நீங்கள் தினம் சொல்லுங்களே. யமுன்

0: அந்த பால கிருஷ்ணன் லீலைகள் பாட பாடல் பல வருமா, சதி பந்தி பல வருமா. கண்ணனின் நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே, கண்ணனின் நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே. மோகன கண்ணன் தேவகி மைந்தன் கதை கேளுங்களே, என் கண்மணி செல்வங்களே. மாயவன் பேரே மந்திரம் என்று தினமும் சொல்லுங்களே, அந்த கண்ணனின் நாமங்களே. கண்ணனின் நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே, கண்ணனின் நாமங்களே நீங்கள் தினமும் சொல்லுங்களே.
1: அருமையாக அட்டகாசமாக பாடினீர்கள், அழகான ஒரு பாடல். நீங்கள் பாடிய இந்த பாடல், ஆம், இந்த பாடிய இந்த பாடல் பாடும் வேளையில் உண்மையிலேயே அந்த மோகன புன்னகை தேவகி மைந்தன், ஆம், தேவகி மைந்தன் அல்ல தேவக்கோட்டை மைந்தன் கண்ணன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பாடலுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. நீங்கள் கண்ணனை அழைத்தீர்கள், கண்ணனே வந்துவிட்டார். உங்களுக்கு நெஞ்சாத நன்றிகள், மகிழ்ச்சி.
0: மறுபடியும் வாய்ப்பு தந்து ரொம்ப நன்றி, கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி. நெல்லை புதுக்குடி கற்பகவல்லி அவர்கள் மோகன புன்னகை தேவகி மைந்தன் கண்ணன் அவரை அழைத்தார்கள். தேவக்கோட்டை கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடலை கேட்டு அவர்களுக்கு நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:12. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தேவோடை கண்ணன்.
0: ஆம், வணக்கம். இப்பொழுதுதான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் ஐயா, அழகான ஒரு பாடல் பாடி சென்றார்கள். அதற்கேற்றார் போல் நீங்கள் வந்து விட்டீர்கள். தேவகி மைந்தன் கண்ணனை அழைத்தார்கள், தேவக்கோட்டை மைந்தன் கண்ணனை அவர்களே வந்து விட்டார்கள். மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: சங்கீத மேகம் தெஞ்சிங்கும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை எங்கீதமே எங்கும் உலாவுமே, நாளை எங்கீதமே எங்கும் உலாவுமே, எங்கும் விழாவே என் வாழ்வி. சங்கீத மேகம் தேன்சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவசுபிரநாத நதியினீந்தவா, போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவசுபிரநாத நதியினீந்தவா, இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமணமே. சங்கீதம் தேங்கியொன்றும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், உள்ளமென்னும் ஊரிலே பாடலின் இந்த பாட்டும் அணையால் விளக்கே, ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், துளாவுமே நாளை எங்கள் இடமே எங்கள் துளாவுமே.

0: ஆகாயம்
1: அட்டகாசம். அருமை, அருமையான ஒரு பாடல். எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல், மறக்க முடியாத ஒரு பாடல் இந்த பாடல். அழகாக பாடினீர்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. தேவக்கோட்டை கண்ணன் ஐயா அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல் சங்கீத மேகம் என்று பாடி சென்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஜாலி ஜோலியுடன் வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆஹா, சரி. ஞாயிறு ஞாயிறு என்பதால் ஜோலி இல்லை, ஜாலி மட்டும். மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் பாடுங்கள் ஐயா, உங்கள் பாடல் கேட்டு மகிழ்வோம். ஆமாம், அது ஜாலியாக நாங்கள் கேட்போம். ஆம், அனைவரும் வந்து சென்று விட்டார்கள், பாடிவிட்டார்கள்.
2: தொடர்ந்து ஒரு பட பாடலாம் பாடிக்கிட்டு இருக்கேன்.
3: என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. வாழ்க்கை கனவுகளை கலைத்தாயோ, ஒரு வாசல் திறந்ததென்று நினைத்தாயோ. வாழ்க்கை கனவுகளை கலைத்தாயோ, ஒரு வாசல் திறந்ததென்று நினைத்தாயோ. மாய பறவை ஒன்று வானில் பறந்து வந்து வாவென அடைத்ததை கேட்டாயோ. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா. பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா. உன்னை அழைத்து செல்ல என்னும் தலைவனிடம் என்னையே நான் தர மறப்பேனா. என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. என்ன நினைத்து என்ன அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ.
1: சிறப்பையா, சிறப்பையா, நீங்கள் இப்படி பாடுவீர்கள் என்றுதான் ஐயா நானும் அழைத்தேன்.
2: என்னஜி
1: இப்படி அழகாக பாடுவீர்கள் என்றுதான் ஐயா நானும் அழைத்தேன். சிறப்பான ஒரு பாடல், அவகாசமாக பாடினது.
2: தொடர்ந்து இப்ப ஒரு படத்துல இருந்தே மூன்று பாடல உங்களுக்காக
1: பாடிருக்கேன்.
2: அடுத்து என்னென்ன பாட்டு இருக்குங்க தேர்வு எடுத்து பண்ணி
1: பார்ப்போம். நிச்சயமாக பாருங்களேன்.
2: வாய்ப்பளி தம்பிக்கு நன்றி சகோதரர்.
1: நன்றி. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் அழகான ஒரு அட்டகாசமான பாடல். என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ என்று கேட்டார். அவர் அழகாக பாடுவார் என்று நினைத்துதான் அழைத்தோம். அழகாக பாடி சென்றார். அவருக்கு இதயம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?

போல கனவுக்குள்ள அவல வச்சேனே, என் கண்ணு ரெண்டு திருடி போனாலே, நாங்குடல கையில் தந்தாலே, என் மூச்சு காத்து வாங்கி போனாலே, எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்னேன். முத்தெடுக்க போனா உன் மூச்சடங்கும் தன்னா, காதல் முத்தெடுத்த பின்னா மனம் பித்தமாகும் தன்னா.

சொன்னா போச்சு காதல் பாத கல்லு முள்ளடா அத கடந்து போன ஆளே இல்லடா காதல் ஒரு போத மாத்திர அத போட்டு கிட்டா மூங்கில் யாத்திர.

0: போட்ட போட்ட மூங்கில் அது பாட்டு பாடக்கூடும், நெஞ்சில் ஓட்ட போட்ட பெண்ணும் மனம் ஒன்ன பத்தி பாடும். வந்து போனதாறு ஒரு நந்தவன தேரு, நம்பி நொந்து போனம்பாரு அவ போயிருந்தனாரு. என திட்டம் போட்ட நீ திருடாதே, எட்ட நின்று நீ வருடாதே, கட்டரம்ப போல் நெருடாதே, மனம் தாங்காதே தாங்காதே. வானவில்லின் கோலம் நீ அம்மா, என் வானம் தாண்டி போனதென்னம்மா. காதல் இல்லா ஊரு எங்கடா, என் கண்ணை கட்டி கூட்டி போங்கடா. எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா. நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா.
1: சிறப்பு சிறப்பு. ஏழாம் அறிவுடன் வந்து எம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டீர்கள் ஐயா. அழகான ஒரு பாடல், அட்டகாசமாக பாடினீர்கள், சிறப்பு, மகிழ்ச்சி. நன்றி நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள். கோவை விஜய் பிரவீன்குமார் அவர்கள் அட்டகாசமான ஒரு பாடல், எம்மா எம்மா காதல் பொன்னம்மா என்று அழகான ஒரு குரலில் அழகாக பாடி சென்றார்கள். அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நிச்சயமாக சிறப்பாக இருந்தது, அவருக்கு நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் இரவு 8:26.

பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பவர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேர் சொந்தங்கள் 8270330394 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள் நேர் சொந்தங்களே.

0: பாட்டுன்னு நான் பாடட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்,
1: நான் சோழேஸ்வரிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: வணக்கம், மகிழ்ச்சி. இணைப்பில் மிக்க நன்றி. பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: பம்பிங் போட தெரியாது, பாட்டை மட்டும் பாடுறேன்.
0: இப்போ நம்ம மிக்சி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன போட தெரியாது?

உன்னை தேடினேன் யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது வேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினே உறங்காமலே உளறல் வரும் இதுதானோ ஆரம்பம் அடடா மனம் பறி போனதே அதில்தான்

வருகிறே வெண்ணிலா உன்னை தேடினே. நீ வந்ததும் மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும்

0: வரும் இன்னன்பே. மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தோது சொல்வது என்று நான் உன்னை தேர்வது என்னன்பே என்னன்பே.
1: சிறப்பு, அழகான ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டால் துள்ளாத மனமும் துள்ளும் என்று நினைக்கிறேன். அழகாக பாடினீர்கள், சிறப்பு. ஏதோ அம்மிங் வராது என்று சொன்னீர்கள், எங்கு வர வேண்டும் அம்மிங்? ஓ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் எப்படி வேணாலும் பாடலாம். பாடுங்கள். நான் எப்பொழுதும் வேண்டாம் என்று சொல்லவில்லையே.
0: மக்கள் வந்துட்டு இருக்காங்களா? எப்படி
1: வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
0: வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, வாவா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே, பெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா, என்னோடு ஆனந்தம் பாட வாவா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே. ஆகாயமே எந்தன் கையில் ஊஞ்சல் ஆடுதோ, பூவேகமே எந்தன் கண்ணம் தொட்டு போகுதோ,

வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே தேருவிங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாடு வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே என் வாடிலே ஒரு தேவ மின்னல் வந்தது என் நெஞ்சினை அது கிள்ளி விட்டு சென்றது பாவை பூவை கா

0: சிரித்து வாழ்த்துவேன்வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே பெருவெங்கும் ஒளி விழா தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாழ வாவா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே.
1: நன்றி நன்றி. வசந்தம் அழகாக வீசியது, சிறப்பு. நீங்கள் இரு பாடல்களும் அழகாக பாடினீர்கள், நன்றி. தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், மேகமாய் வந்து போகிறேன் என்றும் வாவா வசந்தமே என்றும் அழகாக இரு பாடல்களை செவிகுளிர கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர்சந்தம். வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், கோவையிலிருந்து பத்மா பேசுகிறேன்.
1: வணக்கம், வணக்கம். வாருங்க, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: சூப்பராக இருக்கேன்.
1: மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.

தந்தன காற்றே செங்கமே.

0: சிறப்பு சிறப்பு, அருமையாக இருக்கு அது பாடல்.
1: அழகான
0: பாடல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பாடுகிறீர்கள், மகிழ்ச்சி. கோவை பத்மா அவர்கள் அழகான ஒரு பாடல், அட்டகாசமான பாடலை பாடி சென்றார்கள், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: இதை வேறு மாதிரி சொல்லுவார்களே, அது சொல்ல தெரியுமா உங்களுக்கு? சரி, பாடுங்கள் உங்கள் பாடல், வாருங்கள் வாருங்கள். அதாவது எங்கள் பகுதியில் இரண்டாவது முறை வந்தால் ஒரு பெயர் வச்சு சொல்லுவார்கள்.
1: வேற பெயர் வைக்கணுமா?
0: இல்லை இல்லை, நீங்கள் பாடி விடுங்கள், அப்புறம் பிறகு சொல்கிறேன்.
1: பனி வீழும் இரவு நனைந்தது நிலவு, இளங்குயில் இரண்டு

0: தேங்க்யூ.
1: சிறப்பு சிறப்பு, மென்மையான குரலில் இனிமையாக பாடினீர்கள், நெஞ்சாத நன்றிகள். ஆனால் ஆனால் இங்கு வேர்த்து கொட்டி கொண்டிருக்கிறது, பனி எல்லாம் விழவில்லையே. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் பனிவிடும் இரவு என்று அழகான ஒரு பாடல் அழகாக பாடித்தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வணக்கம், வாருங்கள். காதில் விழுகிறது, எதுவும் இல்லை. பாடலாம்
2: வெறும்
3: மத்தப்புவானமில்லாத்தி வரும் தனோடு நீ நிரம்பி

0: ora kaam ko mai da pare ko se pat paadi varum paadi varum singa ne ko peet tirani singa ne kad kuli kon tirani appanam kai manar tirani sandan பாடி வரும் பின்னென்று ஜோடி வந்தாசி காலை மாலை பாடகொலுசு பட்டு பாடி வரும் பாடகொலுசு பட்டு பெரும் ஜோடி பெரும் இத்தாடி போட்டு பாடி வரும் நன்றி
1: அருமையாக இருந்தது பாடல்.
0: லைன்
1: ஓடிக்கொண்டே இருக்கிறதா? விக்கல் வருவது போல அப்படி என்று வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 10 வினாடிக்கு ஒரு முறை.
0: அருமையாக
1: இருந்தது பாடல், மகிழ்ச்சி. நன்றி. திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு பாடலை அழகாக பாடினார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: அழகான ஒரு பாடலை அட்டகாசமாக பாடினார்கள். பாத கொலுசு சத்தம், ஆமாம், அழகாக ஒளிச்சென்றது. திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள் குரலில். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடியானும் ஒரு பாடல். மன்னியுங்கள் நேர் சொந்தங்களே,
1: பறிச்சாத்தாம் பூவு வாடும் என்பது இல்லையடா அது.

காதலிச்ச பச்சை கிளியே, நீ வெளி தாண்டி வாடி வெளியே, நான் பூசை செஞ்ச வஞ்சி மலரே, வாடு ரெண்டி நானும் தனியே. ஆனை குற்றம் சொல்லாதே, அம்பை கொண்டு சாய்க்காதே, காதல் ஒரு பாவம்.

இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டுன்னு நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை பாடிச் சென்ற ஆத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் முதிய பிரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போது நேரம் 10:02. இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி சபரி இணையதள வானொலியில் இன்று வலம் வருகிறது. பண்பலையில் கேட்க இருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும், வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்டு காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இன்று இளையராஜா பாடிய பாடல்கள் மட்டும் ஒலிபரப்பாகும். இளையராஜா பாடிய பாடல் என்றாலே அவர் இசை அமைத்திருப்பார், அதனால் அவர் குரல் பாடல் வரிகளில் வர வேண்டும். அவர் பாடிய பாடலாக மட்டும் ஒலிபரப்பாகும். ஏன்னா 2-3 பாடல்கள் இளையராஜா பாடல், அவர் பாடிய பாடல் அல்ல. அதனால் வந்து அந்த உறவுகள் மறுபடியும் தேர்வு செய்து தளத்தில் பதிவிடவும், உங்கள் விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகும். வானொலி இயக்குனர் கீதநேசன் ஐயா நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சார். உங்கள் விருப்ப பாடல் வந்து இளையராஜா பாடிய பாடல் இல்லை சார், அது முந்தானை முடிச்சு விளக்கு வச்ச நேரத்தில் என்ற பாடல். மாற்றிட்டிங்களா, எடிட் பண்ணிட்டுருக்கீங்க, நான் பார்க்கல சார். பதிவிறக்கம் அடுத்த பாடல் என எனது விருப்பத்தில் கொடுத்து விட்டு உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வைத்திருந்தேன், அதனால் நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க, நான் கவனிக்கலை. அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் ஒரு பாடல், அது இயக்குனருக்காக எடுத்து வைத்த பாடல். அந்த பாடலை ஒலிபரப்பு செய்துவிட்டு இயக்குனர் அவர்கள் பாடல் ஒலிபரப்பாகும் அடுத்த பாடலாக. அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமை, இருந்தாலும் ஒரு பக்தி பாடல் இளையராஜா பாடிய பாடல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு தொடங்கும் அந்த பாடல் வரியில். சர்க்கரை தேவன் என்ற படத்திலிருந்து இளையராஜா பாடி இசையமைத்து அமைத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ இயக்குனர் விருப்பத்திற்காக எடுத்து வைத்த பாடல், அனைவரும் கேட்டு ரசிக்கலாம். அந்த பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் தேர்வு செய்த இயக்குனருக்காக தேர்வு செய்து வைத்திருந்தேன். அவர் பாடலை மாற்றிவிட்டார். அதனால் இருந்தாலும் பக்தி பாடல் என்பதால் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சர்க்கரை தேவன் என்ற படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். தேன்மொழி சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. ஊரப்பக்கம் பார்த்திபன் சகோ இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஆரம்ப பாடலே அசத்தல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அனைவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன் சகோ. மிக்க நன்றிகள். ஆரணி பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஐயா, உங்கள் பாடல் வந்து இளையராஜா பாடிய பாடலா என்று தெரியவில்லை. நீங்கள் இளையராஜா பாடிய பாடல் அல்லாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாடலை மாற்றி பதிவிடுங்க. கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்து, ஏன்னா இப்போது பதிவிட்டிருக்கும் உறவுகள் அனைவரது பாடலும் நான் பதிவிறக்கம் செய்யவில்லை. ஒரு பாடல் ஒளிபரப்பாகும் போதே ஒவ்வொன்றாக பதிவிறக்கம் செய்து தான் நான் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் பாடல் பதிவிடலாம் பிரகாஷ் அவர்களே. அடுத்து தேன்மை சகோதரி இளையராஜா காட்சி படம். நன்றி, அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க. வானொலி இயக்குனர் சபரி நேஸ், அதாவது சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காரு. மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல், முதல் பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இரவின் மடியில் ஈரவழிகள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இயக்குனர் அவர்கள் விருப்பத்தில்தான் முந்தானை முடிச்சு என்ற படத்திலிருந்து விளக்கு வச்ச நேரத்திலே மாமன் வந்தான் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்காக முதல் பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:11:26 அந்த அழகான பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஏன்னா இந்த பாடல் வந்து பல முறை கேட்டிருக்கிறோம். பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிய பாடல் இது. சூப்பராக இருக்கும் இந்த பாடல். இதோ அந்த பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல் முந்தானை முடிச்சு என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், சம பாடல் இது. சூப்பரான பாடலை கேட்டிருந்தார் வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பரான பாடல் சார், முதல் பாடல் அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. யார்னா பாடல் இந்த பாடல் பதிவிடுவாங்கன்னு நினைத்தேன், ஆனால் நீங்கள் இளையராஜா இசையை அமைத்தது மட்டும் போட்டிருந்தீங்க. அவர் பாடிய பாடல் எடிட் பண்ணியிருக்கீங்க, நான் கவனிக்காமல் விட்டேன். அதனால் உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பாயிடுச்சு. பாடலை ரசித்து நன்றி சொல்லியிருக்கார் இயக்குனர், மிக்க நன்றிகள் ஐயா. தேன்மை சகோதரி முந்தானை முடிச்சி பட டைட்டில் சாங் இளையராஜா பாடிய பாடல் சூப்பர், பாடல் தேர்வு அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். வானொலி இயக்குனர் சபரி, வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் ஐயா. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், சூப்பரான பாடல். இதெல்லாம் பல முறை, இதெல்லாம் ஒரு 100,000 முறை நான் கேட்டிருப்பேன் இந்த பாடலை. சலிக்காத பாடல். இதை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய விஷயத்தை நான் பேசுவேன். அந்த பாடலை பற்றி, இளையராஜா பற்றி, இசையமைத்தவர் கவிஞர்கள் பற்றி, ஒவ்வொருவருக்கும் ஒரு 5 நிமிடம் 4 நிமிடம் சொல்லிகிட்டே போகலாம், டைம் ஆகிடும். அதனால் சொல்ல விரும்பவில்லை. சிறப்பான பாடல் ஐயா, மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் முதல் வசந்தம் என்ற படத்திலிருந்து ஆறுமது ஆழமில்லை இளையராஜா பாடிய பாடல், அருமையான பாடல் இதுவும். சென்னை அகிலா ஸ்ரீதர் விருப்பத்தில்தான் அடுத்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 10:17. இதோ உங்கள் விருப்ப பாடல் சகோதரி

உறவுகளே அந்த பாடல் பதிவிறக்கம் ஆகவில்லை. அதனால் மூன்றாவது பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, ஆரணி பிரகாஷ் அவர்கள் வந்து சொல்ல மறந்த கதையை, அது இளையராஜா பாடிய பாடல் அல்ல, இருந்தாலும் அவருக்கான ஒரு பாடல் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். ஆரணி பிரகாஷ் அவர்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதோ அந்த பாடல் வருகிறது, மூன்றாவது பாடல். அந்த பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு அகில ஸ்ரீதர் அவர்கள் பாடல் அடுத்த பாடலாக வரும். சகோதரி மன்னிக்கவும், பதிவிறக்கம் செய்யவில்லை. இப்போது ஆரணி பிரகாஷ் அவர்களுக்காக நான் தேர்வு செய்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலையும்.

உறவுகளே பாடல் வந்து இருக்கு. குளறுபடியான காரணம் பாடலை வந்து யார் பாடினாங்கன்றத மறந்து வேற பாடல் பதிவிட்டதுனால இந்த குளறுபடி இதோ வருகிறது. ஆரணி பிரகாஷ் அவர்களுக்காக எனது விருப்பத்தில் இரண்டில் ஒன்று என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் இரண்டில் ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து நாரினில் பூத்தொடுத்து மாலையாக்கினேன் இந்த அழகான பாடலை ஆரணி பிரகாஷ் அவர்களுக்காக எனது விருப்பத்தில் தேர்வு செய்து அவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பாடல் நல்ல பாடல், அதனால் வந்து அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் இந்த பாடல். மிக்க நன்றிகள். ஆரணி பிரகாஷ் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கிய அறிவிப்பாளர் ஆர்ஜி பிரியா வீரமணி அவர்களுக்கும் மற்றும் சபரி இணையதள வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் சகோ. ஏன்னா உங்கள் விருப்ப பாடல் வந்து வேற ஒருவர் பாடியிருக்கிறதுனால நான் என்னுடைய தேர்வில் எடுத்து உங்களுக்கு அந்த பாடலை வழங்கினேன். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அகிலா ஸ்ரீதர் சகோதரியை மன்னிக்கணும், ஏன்னா நான் பதிவிறக்கம் செய்யவில்லை. அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் முதல் வசந்தம் என்ற படத்திலிருந்து ஆறு மது ஆழம் இல்லை அந்த பாடல் கேட்டிருக்காங்க. இதோ சகோதரி உங்கள் விருப்ப பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:25:32.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக இரவின் மடியில் ஈரவிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் முதல் வசந்தம் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். சென்னை ஸ்ரீதர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. சகோதரி தான் பாடல் கேட்கிறாங்களா கேட்கலன்னு நினைக்கிறேன். சபரி வானொலி இயக்குனர் வந்து ஆறாம் மது ஆழம் தமிழில், அதாவது அந்த எழுத்தை மட்டும் போட்டு இம் போட்டு வச்சுருக்காரு. ரொம்ப யோசித்து போடுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக ஆழம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியலையா ஐயா, உங்களுக்கு தான் தெரியும் எங்கே இருக்குது ஆழம் என்ன ஏதுன்றது. மிக்க நன்றிகள். பாடல் வரிகளை ரொம்ப ரசிக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாடோடி பாட்டுக்காரன் என்ற படத்திலிருந்து ஆகாய தாமரை அருகில் வந்தது. ரொம்ப அழகான பாடல், சூப்பரான பாடல். கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல். எனக்கும் பிடித்த பாடல். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் நாடோடி பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஆகாய தாமரை அருகில் வந்ததே அருமையான பாடல். கோவை காயத்ரி சகோதரி உருப்பத்தில் தான் அந்த அற்புதமான பாடல் ஒலித்து சென்றது. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஆகாய தாமரை அருகில் வந்ததே அருமையான பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். ஊரப்பாக்கம் பாத்திபன் சகோ, ஆகாய தாமரையாக இளையராஜா குரலில் ஒலிக்கிறது, தற்போது சபரி வானொலியில் இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பாத்திபன் சகோ. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் படம் நாடோடி தென்றல் என்ற படத்திலிருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக அந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க சகோதரி. விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் தேன்மை முருகன் அவர்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:38. இதோ உங்கள் விருப்ப பாடல் சபரி இணையதள வானொலியில் ஒலிக்கிறது. கேட்டு ரசிங்கள்.

இந்த பாடலை கேட்கும்போது அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்குது. அருமையான பாடல் நாடோடி நாடோடி தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு கணம் ஒரு யுகம் ஏன் இந்த பாடல் வரியில் ஒரு அழகான பாடல். யாருக்கும் இந்த பாடல் பிடிக்கவில்லை என்று சொல்லவே முடியாது. சிறப்பான பாடல். தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். பாரதி சகோதரி ஊஞ்சல் கட்டி ஆடுறாங்க, ஓகே சொல்லியிருக்காங்க, அவர் பாடல் கேட்குன்னு நினைக்கிறேன். சபரி வானொலி இயக்குனர் அருமையான பாடல்னு சொல்லியிருக்காரு. பாரதி சகோதரி மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். வானொலி இயக்குனர் ஒரு கணம் ஒரு யுகம் பாடல் செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் தேன்மொழி சகோதரி. எனக்கு மிகவும் பிடித்த இனிமையான பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கிய படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள் சகோதரி. பாரதி சகோதரி இரவுக்கு ஏற்ற பாடல் அழகு அருமை அன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இளையராஜாவை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயத்த சொல்லலாம். ஏன்னா அவர் யாருமே இசை அமைக்க முடியாத இசையை வந்து லண்டனில் போயிட்டு சிம்பனி இசையை வந்து இவர் தான் இசை அமைச்சிருக்காரு. அது யாராலுமே முடியல. அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து சொல்லணும்னா நேரம் கடந்து கொண்டே செல்லும், ஏன்னா டைம் ஆகிடும். அதனால் வந்து நான் இரவு நேரத்தில் வந்து அதிக பேச விரும்பவில்லை. இளையராஜா வந்து இசைக்கினே இறைவன் படைக்கப்பட்டவர். அதனால் வந்து அவர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நமக்கெல்லாம் இசை அமைக்க வருமா? இப்போ நான் ஒரு கவிதை எழுதுறேன்னா கண்ணதாசன் மாதிரி எழுத முடியுமா கவிதை? அவர் அப்படி பார்த்தாருனாவே எழுதுவார் கவிதை. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன திறமைகள், அவ்வளோதான். ஆனால் இளையராஜா நமக்காகவே இறைவன் வந்து படைக்கப்பட்டவர். பாடல் வந்து இசை அமைத்திருக்காரு. எவ்வளோ பாடல்கள், அதில் சிறப்பான பாடல்கள் நிறைய இருக்குது. எல்லா பாடலுமே நல்லாயிருக்கும். அவர் பாடிய பாடல்கள் இசையமைத்தது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இளையராஜா இசை என்றால். அதனால் தான் இன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் இரவின் மடியில் ஈரவெழிகள் நிகழ்ச்சிக்கு இளையராஜா பாடல் பாடிய பாடல் பதிவிட வேண்டும் என்று சொன்னேன். நன்றி. பாரதி சகோதரி அதான் அழகான பாடல் சொல்லியிருக்கார். ஓகே. தேன்மொழி சகோதரி மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி சொல்லியிருக்காங்க சகோதரி. மிக்க நன்றிகள் சகோதரி. அருமையான பாடல் பதிவு, உங்கள் விருப்ப பாடல். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் வணக்கம் சென்னையிலிருந்து பாரதி தனபால் விரும்பி கேட்ட பாடல் வந்து ஆத்தாடி அடி ஆத்தாடி இல்லை மனசுன்னு. அந்த பாடல் வரியில் ஒரு சூப்பரான பாடல். கடலோர கவிதைகள் என்ற படத்திலிருந்து சந்தோஷமான பாடல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சகோதரி. எடுத்து வைத்திருக்கிறேன், கேட்டுவிட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள் சகோதரி. விரும்பி கேட்ட அன்புள்ளம் பாரதி தனபால், காவியா, ஓவியா, குடும்ப உறவினர்கள் மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:46:28 வினாடிகளில். இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான அற்புதமான பாடல். இதெல்லாம் காலத்தால் அழியாத பாடல்கள், பல முறை கேட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த பாடல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அது போன்ற பாடல்கள் அந்த கடல் கரையில் அவர் சத்யராஜ் வந்து ஒரு மீனை தூக்கிட்டு வருவார். அப்போ ரேகா வந்து ரொம்ப அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த ரேகா வந்து அந்த முக பாவனையை காமிக்கும் போது நீங்கள் எப்போனா படம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது ஒரு விதமாக இருக்கும். அது மாதிரி பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பார்த்து ரசித்த பாடல் படம் அது. மிக்க நன்றிகள் சகோதரி, பாரதி சகோதரிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடலோர கவிதைகள் படத்திலிருந்து அந்த அழகான பாடல் பாரதி சகோதரி விருப்பத்தில் தான் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். வானொலி இயக்குனர் கீதநேசன ஐயா அவர்கள் வந்து, சரிதான், பாடல் கேட்டால் மனசு ரெக்க கட்டி பறக்கத்தான் செய்யும், சூப்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் பாரதி சகோதரி பிரியா வீரமணி அவர்களுக்கு. அதாங்க இங்கே தாங்க இருக்கிறது ஒரு அன்புன்றது. அதாவது முகம் பார்க்காத நபராக இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு புள்ளி வச்சா கூட அதை கண்டுபிடிச்சிருவேன். அதாவது நியூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடிக்கு ஹெட்லைன்ஸில் போகும்போதே அங்கே என்ன சொல்லுவாங்க அடுத்ததுன்றது எனக்கு தெரியும். அதாவது உண்மையாகவே அவங்களுக்கு, அதாவது சகோதரிக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப பிடித்த பாடல். அதனால் அவங்க மன நிறைவாக இருந்ததுனால சகோதரி வந்து பூக்கொத்து கொடுத்து கை கொடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு அந்த சந்தோஷத்தில் கொடுக்குறாங்க. ஒரு பாடல் வந்து எவ்வளோ ஒரு அன்பு காமிக்குது பார்த்தீங்களா, அதுதான் மனித நேயம்ன்றது. நிச்சயமாக உங்களுக்கு தலை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி. நன்றிகள். அந்த ஒரு சிம்பல் மட்டும் பாருங்கள், பிரியா வீரமணி அவர்களுக்குன்னு போட்டு கீழே ஒரு அந்த அம்புகுறி போட்டு கீழே காமிச்சிருக்காங்க, கை விரலை காமிச்சு. மிக்க நன்றிகள் சகோதரி. ஏன்னா நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன், கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டிக்கர் பதிவுலாம் கூட நிச்சயமாக எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். அதை அதிகமாக வந்து நான் சொல்கிறதில்லை. ஏன்னா ஒரே பாடலுக்கு வந்து ஒரு 6-7 பதிவு வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே படிக்க முடியாதுன்றதுனால தான் சகோதரி, மற்றபடியாக வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பதிவு சகோதரி தான் கொடுத்துருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், மிக்க நன்றிகளும் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். பொன்னாடை போய்த்துறாங்க. மிக்க நன்றிகள் அனைத்துக்கும். அதாவது இளையராஜா பாடல் என்றாலே பொதுவாக நல்ல பாடல், எல்லா பாடலுமே உறவுகள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்துமே சிறப்பான பாடல்கள் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு சில வரிகள் வந்து வரும்போது மனசுக்கு ஒரு ரொம்ப இதமான ஒரு எண்ணங்கள் வந்து உண்டாகுது. அருமையான பாடல்கள். தேன்மொழி சகோதரி, அடி ஆத்தாடி இல்லை மனசொன்று ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, இனிமையான பாடல் இளையராஜா ஜானகி குரலில். பாடல் சிறப்பு, அருமையான பாடலை தேர்வு செய்த பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி. நன்றின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள். பாரதி சகோதரி ஆர்ட் கொடுத்துருக்காங்க. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, இளையராஜா எஸ் ஜானகி காட்சி படம், இசைத்தரம் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் பாரதி சகோதரி. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சியில் செல்வி சகோதரி வந்து ஒரு பாடல் பதிவிட்டாங்க, ஆனால் அது இளையராஜா குரல் இல்லை என்பதனால் அதை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க சகோதரி. அதுக்கப்புறம் பாடல் பதிவிடலை. இருந்தாலும் செல்வி சகோதரி பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார், நிகழ்ச்சியில் இணைஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு பதிவு கொடுங்க. உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வைத்திருக்கிறேன், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். என்னப்பத்த ராசா படத்திலிருந்து இளையராஜா பாடிய ஒரு பாடல் செல்வி சகோதரிக்காக எனது விருப்பத்தில் அந்த பாடல், அவருக்காக இந்த பாடல் டெடிகேட் செய்கிறேன். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:55:38. இதோ அந்த பாடல் வருகிறது என்னப்பத்த ராசா படத்திலிருந்து.

ஒலித்த பாடல் எண்ணப்பத்தராசா என்ற படத்திலிருந்து எனது விருப்பமாக செல்வி சகோதரிக்காக அந்த பாடல் ஒலிபரப்பானது. பாடல் ஒலித்த நேரம் 10:59:43. சகோதரி பாடலை கேட்கவில்லை என்று நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்லை. பாரதி சகோதரி ஸ்டார் கொடுத்துருக்காங்க, பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பெத்த மனசுக்கு மட்டும்தானே தெரியும் பிள்ளைகளோட இது, ஏன்னா அந்த தாயனுடைய பாசம் வந்து யாராலையும் வந்து ஈடுகட்ட முடியாது. பிள்ளைகளை தான் வந்து ரொம்ப உயிராக நினைப்பாங்க, அவங்களுக்கு வேறு எதுவுமே பொக்கிசம் கிடையாது. ஒரு பெண்களுக்கு குழந்தைகள் தான் பொக்கிசம். நீங்கள் நகையே எவ்வளோ கொடுத்தாலும், என்ன ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும், அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது. அது பெண்களோட இயல்பான குணம். அதனால் தாய் வந்து என்றுமே வந்து தாய் தான். கண்டிப்பாக தாயை கடைசி வரைக்கும், அதை நான் பல முறை அடிக்கடிக்கு சொல்கிறேன், அவங்கள கண்டிப்பாக நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் அது கடமை நமக்கு பெரிய புண்ணியம், அது நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏன்னா அந்த இரத்தத்தில் இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வலி வேதனை, எவ்வளோலாம் துயரப்பட்டிருப்பாங்கன்றதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும். அதனால் இந்த பாடல் சிறப்பான பாடல். நன்றி பாரதி சகோதரி, மிக அருமை, மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்காங்க, அம்மா பாடல்னு சொல்லியிருக்கீங்க. தேன்மை சகோதரி, பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா, இந்த உலகம் எப்படி போனாலும் அவள் மனசு எப்போதும் சுத்தம்தான். அருமையான பாடல், சிறப்பான தேர்வு. பாடலை கேட்கவில்லை செல்வி அக்கா, தூங்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சுத்தம் மட்டும் இல்லை சகோதரி, குழந்தைகளுக்காக ஒரு தாய் வந்து என்னவெல்லாம் செய்யணுமோ, அதை என்ன சொல்லித்தரணும், என்ன வாங்கித்தரணும், அது பெண் குழந்தையாக இருந்தால் அடுத்த வீட்டுக்கு போகும்போது என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், என்னெல்லாம் சொல்லி வளர்க்கணும் அப்படின்றது ஒரு தாயோட கடமை. அதை கண்டிப்பாக நிச்சயமாக அந்த தாய், எல்லா தாயுமே வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், நேரம் கடந்து செல்கிறது. படம் அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்திலிருந்து காதல் ஓவியம், அருமையான பாடல் இதுவும். ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் என்று சொல்லியிருக்கார் பார்த்திபன் சகோ. நீண்ட நாட்களுக்கு பிறகு வானொலியில் இணைந்து கேட்கிறார், மிக்க மகிழ்ச்சி. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

காதல் ஓவியம் காலத்தால் அழியாத பாடல் தானே அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். பார்த்திபன் சகோ ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ விருப்பத்தில் தான் அந்த அருமையான பாடல் ஒலித்தது. மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. நன்றி நண்பரே, பாடல் தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன், நிலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்திபன் சகோ. அருமையான பாடல், மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள். நிகழ்ச்சியில் எனது விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதாவது, ஒரு காதலர்கள் வந்து ரெண்டு பேரும் தனிமையில் பேசுகிறாங்க. பேசிட்டு அந்த பெண் வந்து அமுச்சு விட்டுறாரு, வழி அனுப்புகிறாரு, நீ போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே இருட்டாயிடுச்சு. அந்த பாதை வந்து ரொம்ப கரடு முரடான பாதை, காடு கடந்து தான் செல்ல வேண்டும். அந்த இடத்துல போகும்போது அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் தனியாக போக முடியாதுங்க, எப்படி இப்படி தனியாக போக முடியும்? அப்போது அந்த காதலன் வந்து அந்த காதலுக்கு எவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். என் பேரை சொன்னாலே போதும், எதுவுமே வராது, சிங்கம், கரடி, புலி, யானை எதுவாக இருந்தாலும் எதுவுமே வராது, யாரும் நெருங்க முடியாது, என் பேரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு தைரியத்தை சொல்லி அனுப்புகிறாரு அந்த காதலன். அந்த பாடல் வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும். இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு

0: ஒலித்த பாடல் மலையூர் மம்முட்டியான் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் எனது விருப்பத்தில் நிறைவு பாடலாக ஒலித்து சென்றது. இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சி. வாட்ஸ்அப்பு உங்கள் விருப்பமாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தோம். பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து அன்பான உறவுகளுக்கும் வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிடாமல் கேட்ட அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து நாளை நல்லதோர் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், நன்றிகள். மீண்டும் நாளை சந்திப்போம் உறவுகளே.
1: ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.